அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 5ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 11ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோல் அஞ்சுபவர்.
0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளை வழங்க பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமகத்தில் உள்ள சட்டவிரோத பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்திய

0: ஆஸ்திரேலியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.
2: அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ.

நேரம் 6:02 ஆயிட்டு இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பக்தி பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது. உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்காது. கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே. அதை மட்டும் என்றுமே இழந்துவிடக்கூடாது. அழகான சிந்தனை துளையோடு இந்த பக்தி நேர நிகழ்ச்சியில் இனிய பக்தி பாடல்களின் வரிசையில் முதல் பாடலாக டி.பி. ராமச்சந்திரன் இசையமைப்பில் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடிய பாடல் இதோ.

நல்ல எண்ணங்களை வண்ணங்களாக்கு, தன்னம்பிக்கையை தூரிகையாக்கு. நீ கிறுக்கும் ஓவியம் கூட ஒரு நாள் காவியமாகும். நேரம் 6:06 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாராஸ்ரீ வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தாங்கி பிடிக்க தாயும் தூக்கிவிட தந்தையும் இருக்கும் வரை தோல்விகள் ஏதும் இல்லை நமக்கு. இந்த அழகான சிந்தனையோ துளியோடு இந்த விடிந்திருக்கும் இனிய காலை பொழுது வேளையில் நாம் உற்சாகத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். தொடர்மினிய பாடல் எம் சசிதரன் இசையமைப்பில், தீபன் அருணாச்சலம் வரிகளில், கிருஷ்ணராஜ் குரலில்.

உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும், ஆனால் முதல் நிமிடம் மட்டும் சிந்தித்து செயலா.

தொடரும் இனிய பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பில் கனக கிருஷ்ணன் வரிகளில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

முயற்சி என்பது யாதெனில் பறந்து விரிந்த வானம் போல பாதைகள் இங்கு கோடி உண்டு. முதல் படிக்கட்டு முள்ளானாலும் மீதி படிகளில் ரோஜாக்கள் உண்டு. கிருக்கல்கள் இன்றி கையெழுத்து அழகு பெறாது. கீழே நின்று கூப்பிட்டால் மாங்காய் கையில் வராது. தவம் செய்யாது வரம் கிடைக்காது. தடுக்கி விழாத மனிதன் இங்கேது. முதல் தோல்வியிலேயே துவண்டு போகாது, முயற்சியை தொடரு. இறைவன் உன்னோடு. நேரம் 6:21 கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் தமிழ் நம்பி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் இசையிலும் குரலிலும்.

மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுது நேரம் 6:26 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். எதிரியே ஏணி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி என்று கேட்கிறால், நண்பன் கொடுத்தால் அன்பு, எதிரி கொடுத்தால் அறிவு, தோள் கொடுப்பவன் தோழன், தூள் கிளப்ப வைப்பவன் எதிரி, தவறை மறைப்பவன் நண்பன், தவறை திருத்துபவன் எதிரி. ஆகவே உன்னை புகழ்பவனை விட உன்னை எதிர்ப்பவனே உன்னை உயர வைக்கும் உயர்ந்த நண்பன். எனவே நம்மை நோக்கி வரும் அம்புகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை. இந்த இனிய வேளையில் தொடரும் இனிய பாடல் பாலா இசையமைப்பில் பூவை செங்குட்டுவன் வரிகளில் உன்னி மேனன் பாடிய பாடல்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 6:33 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். முடியும் என்று நினைத்து கொண்டே முடியாததையும் முயன்றுவிடு. உன் முயற்சி வந்து முடித்துவிடும், முடிந்துவிடும் முடியாததும். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்களே, அது நிஜம்தான். அனுபவத்தின் வாயிலாக எதை இழக்கும் நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் உன் பொறுமையை இழக்கும் நிலைக்கு மட்டும் வந்துவிடாதே. நீ இழந்ததெல்லாம் நிச்சயம் கிடைக்கும், பொறுமையின் வழியே நீ முயற்சி செய்தால். ஊக்கமளிக்கும் ஆக்கமளிக்கும் இனிய உற்சாகமான இந்த காலை வேளையில் தொடரும் இனிய பாடல் சுதா ரகுநாதன் பாடியது.

வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள் யாது என்று தெரியுமா? உங்களை கோபப்படுத்தும் போது மௌனமாய் இருங்கள், விலைக்கு வைக்கும் போது சற்று விலகியே இருங்கள், பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதிருங்கள், உதாசீனம் படுத்தும் போது உடைந்து விடாமல் இருங்கள், அவமானப்படுத்தும் போது தவறையும் அழாமல் இருங்கள், தோல்வி அடையும் போது துணிந்து எழுங்கள், வெற்றி பெறும் போது பணிந்து இருங்கள், காயப்படுத்தும் போது கண்டும் காணாமல் இருங்கள். இவையே வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்கள். நேரம் 6:40 கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரமணிய பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் வாராஸ்ரீ வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது

உடைந்திருக்கும் நிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் உன்னை எவராலும் வெற்றி கொள்ள முடியாது. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் எந்த வரலாற்றில் நீ இடம் பிடிக்கப் போகிறாய்? இனிய பொழுது நேரம் 6:46 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். தொடரும் இனிய பாடல் ஜோலி அப்ரஹாம் பாடியது.

நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருந்தால் ஜெயித்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை வாழ்த்தும் வரை தன்னம்பிக்கையுடன் போராடு. நேரம் 6:50 கடந்த வேளையில் கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். இனிய வேளையில் இதமான பக்தி பாடல்களின் வரிசையில் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் கவிஞர் நாகூர் சலீம் வரிகளில் எஸ் எம் யூசுப் பாடியது

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். முன்னாலெல்லாம் வீட்டில் அம்மிக்கல், ஆட்டுக்கல், உலக்க, உரல்லாம் இருந்தது. இவையெல்லாம் வீட்டு சாமான்கள், உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள். இயந்திரம்னு கெடுதாசியில் எழுதும்போது இயந்திரம்னு ஒன்றும் இருந்தது. இப்போ இதெல்லாம் எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் இந்த பொருட்களின் பயன்பாடு என்ன ஏதுன்னு தெரியல. அம்மிக்கல் அரைக்கிறதுக்கு, சட்னி, குழம்புக்கு மசாலா, தேங்காய் போன்றவற்றை அரைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போ அதுக்கு மாற்றா மிக்சி வந்துடுச்சு. இட்லி தோசைக்கு மாவு, அரிசி உளுந்தெல்லாம் போட்டு மாவரைக்க இந்த ஆட்டுக்கல் பயன்பட்டது. இப்போ அதுக்கும் ஒரு கருவி, கிரைண்டர் வந்துடுச்சு. ஆட்டுக்கல் எங்கன்னு தேடுற நிலைமை. அரிசி மாவு உதிரியா தண்ணி சேர்க்காம தயார் பண்ணுறதுக்கு உலக்க உரல் வச்சிருந்தாங்க. இயந்திரம் என்பது உளுந்து பாசிப்பயிறு போன்றவற்றை பாதியாக உடைக்க உருவாக்கப்பட்ட கருவி. ரெண்டு கல் வட்டமாக இருக்கும், மேலே ஒரு குச்சி அடித்து சுத்துவாங்க.
2: மகேஸ்வரி மேடம்,
3: உங்களுக்கு இந்த கருவிலாம் நினைவில் இருக்கா இல்லை மறந்துருச்சா? நமது மூத்தோர் இந்த மாதிரி இயந்திரங்களை உருவாக்குனது பெண்களுக்கும் உடற்பயிற்சி செய்ய வாய்ப்பாக இருக்குமென்னு தான். காலப்போக்கில் அவை இல்லாததுனால வீட்டு பெண்மணிகளுக்கு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வாய்ப்பு இல்லாமல் உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. துணி துவைப்பதற்கும் கருவி வந்துடுச்சு. ஆண்கள் ஏதாவது ரெண்டு பயிற்சிகள் செய்வாங்க, காலார தோட்டம் துறவை சுற்றி பார்த்துட்டு வர்றது, அப்புறம் அங்கே இங்கே சைக்கிள் மிதிவண்டியில் போயிட்டு வர்றதுன்னு இருப்பாங்க. இப்போது அந்த மிதிவண்டியும் காணாமல் போயிட்டுருக்கு. பாருங்க, ஆட்டுக்கல் என்பது வெறுமனை மாவு அரைப்பதற்கு மட்டுமல்ல, அந்த காலத்தில் அதுதான் மழை மாணி. பெரும்பாலும் வீட்டு முத்தத்தில் தான் இது இருக்கும். முத நாள் ராத்திரியில் மழை பெஞ்சுதுன்னா ஆட்டுக்கல்லின் குழியில் தண்ணி நிறைஞ்சிருக்கும். அந்த

0: தண்ணிய விரலால அளந்து பார்த்து எவ்வளவு மழை பெய்திருக்கு, ஓர் உழவுக்கு ஆகுமா ஈர் உழவுக்கு இது போதுமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிப்பாங்க. மழை பொழிவை இப்போ நாம மில்லி மீட்டர் சென்டிமீட்டர்ல அளக்குறோம். அதுக்கும் கருவி வந்துருச்சு. பழைய அளவு முறை வந்து செவி அல்லது பதினு எனப்படும். இது 10 மில்லிமீட்டர் அதாவது 1 சென்டிமீட்டருக்கு சமமானது. மழையின் அளவுக்கும் நிலத்தின் ஈரத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதை பதினை என்றனர்.
1: மகேஸ்வரி மேடம்,
0: அறிவியல் கணக்குப்படி 18 மில்லிமீட்டர் வரை மழை பெய்தால்தான் அதை முறையா மண் உறிஞ்சும். ஆக எத்தனை பதினு மழை பெய்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் உழவுக்கு தயாராவார்களாம். சித்திரை மாசத்துல கோடை மழை கிடைத்தவுடன் பொன்னேர் கட்டும் பழக்கம் இப்பவும் கிராமங்களில் நடைமுறையில் இருக்கு. பலரும் இதை மறந்துட்டு வர்றாங்க. அது ஒரு சம்பிரதாயம். முதல் மழை உழவுக்கு ஏற்ற மழை கிடைத்தவுடன் கடவுளை வணங்கி அவ்வருட விவசாய பணிகளை துவக்குவாங்க. அந்த வருடம் விவசாயம் நல்லபடியாக இருக்கணும், நிறைய விளைச்சல், கூடுதலான லாபம் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டுவாங்க. இவற்றையெல்லாம் நவீனம் என்ற பேரில் மறந்துகிட்டு இருக்கோம். பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது எல்லாத்துக்கும் சரிபடாது. பழசு ஏறி வந்த ஏணி. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை 101.4 இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் எஸ் நம்ம சென்னை இன்னைக்கு அப்படி ஜில் குளா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான லேசான தூறல் மழை அப்படின்னு சில்லுன்னு காத்து எல்லாமே, அது வங்கக்கரை ஓரமா இருக்கும், வங்கக்கடல் கரை ஓரமா இருக்கும் போது இன்னும் வேற மாதிரியான ஒரு ஃபீலோடு இருக்கும் போது இந்த வெதர் வந்து இன்னும் சூப்பரா இருக்கு இல்லையா. இப்படியான நேரத்துல சூப்பரான பாடல்கள் உங்கள் மடியில் தவிழ்ந்து அப்படியே ஆட காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய தகவல்களோட சில கேள்வியோட காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சூப்பரான கேள்வி என்ன அப்படிங்கறத இந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கு கேட்ட நான் வகையை காத்துட்டு இருக்கேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக மதராசப்பட்டினம் திரைப்படத்துல சூப்பரான ஒரு பாடலுங்க. அதுவும் பூக்கள் வந்து அழகா பூத்துட்டு இருக்கிற ஒரு தருணம், பூத்து மனம் வீசுகிற ஒரு தருணத்துல இப்படியான ஒரு வருடக்கூடிய ஒரு பாடல். இதை உங்களோடு ஜி வி பிரகாஷ்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேரம் 7:10 கேட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். சரபடியான காலை நேரம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கனவோட தான் இரவே தூங்க போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். நைட்டு கனவுக்குள்ள நிறைய விஷயங்களும் யோசிப்பேன்னு வச்சுங்க, நிறைய அப்படியே விண்வெளி விட்டு விண்வெளி எல்லாம் தாவோம், நிலாவை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருப்போம், அப்படியே நட்சத்திரத்தோடு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி அடுத்த நாள் விடியல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாக்கெட்ல இருக்கணும். அப்படி இருந்திருந்து காலையில எந்திரிச்சு உடனே எடுத்துக்கிட்டோம் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த நாள் இடை நாளாக நமக்கு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள உண்டு. இந்த இனிய வேளையில இந்த நாள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், டெத் அனிவர்சரி ஆஃப் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள், அவருடைய இந்த நாள் வந்து மிக முக்கியமான ஒரு நாள். அவரை பத்தின ஒரு நினைவுகளை நம்ம பேசக்கூடிய ஒரு நாளா இதை நம்ம பார்க்கிறோம். பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராகவும் உலக புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியாகவும் திகழ்ந்த ஒரு மாபெரும் நபர். விண்வெளி ஆராய்ச்சி, தேச பாதுகாப்பு, அணு ஆற்றல் ஆகிய மூன்று துறைகளில் இவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியாவிற்கு அதனுடைய வரலாற்று பக்கங்களில் மிக முக்கியமான ஒன்றா, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றா அமைந்தது. ஏவுகணை நாயகன் அப்படின்னு நம்ம எல்லோராலையும் வந்து பெருமிதத்தோட நம்ம ஒரு ரோல் மாடலோடு அழைக்கக்கூடிய ஒரு நாயகன் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர்களுடைய அந்த விண்வெளி பயணங்கள் முதற்கொண்டு, விண்வெளி ஆராய்ச்சி முதற்கொண்டு, இது எல்லாமே வந்து அத்தனையுமே வந்து மிக போற்றுதலுக்குரிய ஒன்று. அதில் குறிப்பாக விண்வெளி மற்றும் ஏவுகணைத்துறை சாதனைகள் அதில் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, SLV-3 திட்டம் அப்படின்னு சொல்லலாம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதாவது இஸ்ரோ பணியாற்றிய போது இந்தியாவினுடைய முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் ஏவு வாகனமான SLV-3 திட்டத்தினுடைய இயக்குநராக செயல்பட்டவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதே போல ஏவுகணைகளுடைய வளர்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறார். இந்த நாளில் அவர் நம்ம போற்றி வணங்குவோம், அவருடைய சாதனைகளை நினைவு கூர்ந்து அடுத்து நம்முடைய இந்தியாவுக்காக நாம் என்னென்ன நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் அத்தனை சாதனையாளர்களும் அத்தனை விஞ்ஞானிகளும் நாம் என்னென்னலாம் நம்மளுடைய தேசத்திற்கு நாம் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அதாவது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதாவது அண்மையில் கனடாவில் நடைபெற்ற உலக ஸ்வாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்த முதல் இந்தியர் யார்? இந்த கேள்வி மிக முக்கியமானதுங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய ஒரு சாதனை அது. உலக ஸ்குவாஷ் அது சாம்பியன்ஷிப் பட்டம் அப்படின்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த விஷயத்துக்குள்ள சாதனை படைத்த அந்த இந்தியர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101

3.4 அப்படிங்கிற நம்மளோட முகநூல் பக்கத்தில் என்னுடைய கேள்வியின் கீழாக பதில் சொல்லலாம். இந்த கேள்விக்கான பதில தேடுறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு பாடல், சூப்பரான ஒரு பாடல், ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கீங்க, முன்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரஹ்மானோட இசையமைப்பில் வாலியோட வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் சையா கோஷல் இணைந்து பாடிய இந்த பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்க எல்லாமே சம்மதுளே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வணக்கம். ஜன கேட்டு நேரம் 7:20 ஆயிட்டிருக்கீங்க. சிட்டா பறந்துட்டு நேரத்தில் கேட்டுருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய முகநூல் பக்கம் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டிருந்த ஒரு கேள்வி. அண்மையில் கனடாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்த முதல் இந்தியர் யார் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில வந்து அள்ளி விட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பின்னால பாக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கிற பாடல் லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து. எஸ் தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுல.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் சைபால்.
3: ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார். அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க. அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசமிழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது, யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை. ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன். எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன்.

0: ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாலை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய்.
1: முகத்தில் பருவா சைபா சொரியா சிறங்கோ சைபா
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அன்புடையர்களே, நேரம் சரியாக 7:34 நிமிடம் ஆயிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் நிச்சயமா கண்டிப்பா பரபரப்பா இருக்கும், அதுவும் இல்லங்கள்ல வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். யார் வந்து வீட்டுல வந்து எல்லா சமயம் தூக்கி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ, எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு அது ஆணார்களும் பெண்ணார்களும் அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு டைம், பரபரப்பான ஒரு டைம், கோபம் உக்கரத்துல இருக்கிற ஒரு டைமா இருக்கும். பட் எல்லாத்தையும் கடந்து ரொம்ப சாதுவா ரொம்ப சாஃப்டா நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் வச்சுக்கலாம், கண்டிப்பா அது தேவையான ஒரு விஷயமா இருக்கும் கூட. நம்மளோட நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக. அந்த வகையில் இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படி பூஸ்ட் அப் பண்ணுற ஒரு பாட்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பாடல் ஜெய் பீம் திரைப்படத்துலேருந்து தலக்கோதும் இளங்காத்து, இந்த பாடல் தாங்க சீன் ரோல்டன் இசையமைப்பில் இந்த பாடல் உங்களோட. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4, எங்கே எல்லாமே சமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 7:40. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை வணக்கம். சென்னை கேட்டுக்கிற நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. சிட்டா பறந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, நான் கூட பறந்துகிட்டு இருக்கேன். ஆபீஸுக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எங்கெங்கயோ போகணும், அதெல்லாம் எதுக்கு? ஆனா டைம் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அறக்க பறக்கெல்லாம் ஓட வேண்டாம். நிதானமே பிரதானம் அப்படின்னு சொல்றாங்க. வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ், நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சிகளை அடுத்து மலரவிருக்கும் இனிய பாடல் பராசக்தி நியூ திரைப்படத்துல இருந்து வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல இந்த பாடல் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே இசமதுளே.

அடி தின்னு தீர்த்தாயே மானே, நெஞ்சு குழி தொட்டு போகிறேன் அடியலையே.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். அன்புடையர்களே, நேரம் சரியாக 7:45 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை 101.4 வணக்கம். சென்னை கேட்டிருந்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் தான் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முகநூல் பக்க நேயர்கள் வந்து காத்திருக்கிறாங்க. பின்னு ஒரு அந்த கேள்வி கேட்கிறேன். அண்மையில் கனடாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்த முதல் இந்தியர் யார்? இந்த கேள்விக்கான பதில சொல்லிக்கிட்டே இருங்க, கே ஏ சீக்கிரமா வந்து பதில சொல்லிடுவோம். இப்போதைக்கு நீங்க கேட்க போற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து தீமோ தீமோ தீமோ தீமோ, அந்த பாடல் தான். அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல இந்த பாடல். இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுலை.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: மக்களை வணக்கம். சென்னை கேட்டுட்டு 7:50 தாண்டி குறிச்சு ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் கேட்டுட்டு சென்னை எஃப்எம் 101.4 உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். ஏ சங்கர் பிரியன், என்னங்க கேள்வி கேட்டீங்க பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ சொல்ல போகிற பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மறுக்கா மறுக்கா சொல்கிறேன் அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்மையில் கனடாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்த முதல் இந்தியர் யார் யார் யார் யார் அப்படிங்கிற கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதில வந்து ரொம்ப சூடாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க பத்மினி பத்து அப்படிங்கிற பேரில். வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். என்றைக்குமே நான் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த பக்கம் திரும்பினா வணக்கம், அந்த பக்கம் திரும்பினா வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பதிலையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனோஹத் சிங் அப்படின்னு பதில் சொல்லிக்கிறாங்க. இது சரியா தவறு அப்படிங்கிறது பின்னால பார்க்கலாம். சோமசுந்தர பிரபு அவர் சொல்றாரு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து. நான் சொல்றேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பதில் பாத்தீங்கன்னா அனோஹத் சிங் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஹேமலதா வந்து ரைட்டே, இவங்க சொல்றது ரெண்டுமே ரைட்டே அப்படின்னு சொல்றாங்க. சேகர் குட் மார்னிங் சொல்றாரு. புவனா ஜெயா அவங்க வந்து குட் மார்னிங் டு ஆர் ஜே அண்ட் டீம் ரெயின்போ எஃப்எம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றாங்க. அவை கிரேட் வீக் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா திங்கக்கிழமை வந்துருச்சு மண்டே வாரத்தோட ஃபர்ஸ்ட் டே, யாரும் வந்து ரெஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுத்தது போதும், எந்திரிச்சு ஓடுற ஆர்ஜா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல விஜய்குமார் குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூஸ் ஜெயசீலி அப்படின்னு சொல்றாரு. லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசீலின்னு சொல்றாங்களே, இல்ல இல்ல அது அவங்களுடைய ஏரியாவோட பேரு, எல்லாரோட நண்பர்களோட பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஆன்சர் இஸ் அனஹத் சிங் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. குழப்பத்தை ஒன்று பண்ணாதீங்க. கும்பிள்ள ஒரு பேரை போட்டு நடுவில் பதில் போட்டு இருந்தா எப்படி சொல்ல முடியும்? அண்ட் நரேஷ்குமார் வைஷூ சொல்றாங்க, ஹாய் குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு பதில் பார்த்தீங்கன்னா அனஹத் சிங் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா அவங்க விளையாடின ஒரு கேம் கூட எடுத்து அப்படியே கிளிப்பா போட்டுருக்காங்க. சூப்பருங்க சூப்பருங்க. அன்பு ராணி குட் மார்னிங், ஹாவ் எ பியூட்டிஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு பதில் பாத்தீங்கன்னா அனஹத் சிங் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் அருண் ஆன்சர் இஸ் அனஹத் சிங், மத்ததுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா பிறந்துகிட்டு இருக்காரு. அண்ட் வி எஸ் ஐயப்பன் புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதில் அனோஹத் சிங் அவர்கள் தாங்க. அடிச்சு சொல்றேங்க, 100 வாட்டி கேட்டாலும் அதாங்க சரியான பதில் அப்படின்னு சொல்றாரு. சோமுனி அவர் சொல்றாங்க, குட் மார்னிங் அண்ட் பதில மட்டும் காணோமப்பா தேடிக்கிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு தெரியல. அண்ட் திருநின்றவூர் ஜெயராம் சொல்றாரு, குட் மார்னிங் ஆன்சர் இஸ் அனஹத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ரோஜ மாணிக்கம் கோபி, கனடாவில் நடைபெற்ற உலக ஜூனியர், என்னுடைய கேள்வி அப்படி டேக் பண்ணி போட்டிருக்கிறாரு. அது கூடவே சேர்த்து என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல. அந்த மாதிரி பதில் பாத்தீங்கன்னா அனஹத் சிங் அதுதான் பதில் அப்படின்னு சொல்றாரு. ஜோதி லட்சுமி சொல்றாரு, வென்றவர் இந்திய அனஹத் சிங் இவர் தாங்க அப்படின்னு சொல்றாரு. எதிராளி யார் தெரியுமா? ருகையா சேலம். சேலமா? ஓகே, அதாவது ருகையா அவங்களோட பேர் வந்து பதிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன ரவுண்ட்லாம் எவ்வளோலாம் எடுத்தாங்க, எப்படி வந்து வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்ற வரலாற்றையே பதிவு செஞ்சுருக்கிறாங்கப்பா.

இப்படியான நேரத்தில் அடுத்தடுத்த நேயர்கள் யார் யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணாலன் அண்ணாமலை சொல்றாரு, அனஹாத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு, மௌலின் தேவி அருணாச்சலம் வணக்கம் பதில் அதே தாங்க அப்படின்னு சொல்றாங்க, அண்ட் பி கே பூபாலன் பாலா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இனிய காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலையும் சொல்லியிருக்கிறாருங்க அனஹாத் சிங் அப்படின்னு, கும்பிடுற குருச்சாமியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாதிரி பத்து வாட்டி வணக்கத்தை சொல்லியிருக்கிறாரு. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே போல வேதிகா சொல்றாங்க அனஹாத் சிங் தாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் முத்துவேல் பரந்தாமன் சொல்றாரு, இவர் வந்து காலை வணக்கத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பொன்னியம்மன் மேடு வண்டை கணேசன் சொல்றாரு, அன்பிற்கினி அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருங்க, நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றாரு. விஸ்வநாதன் அவர் சொல்றாரு, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு, நிறைய பேருக்கு வந்து பதில் சொல்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது, காலை வணக்கத்தை மட்டும் புன்சிரிப்போட ரொம்ப கான்பிடென்ட்டோட ரொம்ப அழகா அன்பு முகத்தோட சொல்றாங்க. வள்ளிநகரம் எஸ் மகாதேவன், கனடாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று சாதனை படைத்த அந்த நம்மளுடைய இந்திய வீரர் யார் தெரியுமா, அனஹாத் சிங், அனஹாத் சிங் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பருங்க, அப்படியே புள்ள இருக்குதுங்க அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. சரியான பதில் என்னன்றது நம்ம விரிவா சொல்லுவோம். திவ்யா சொல்றாங்க, நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், நைஸ் நைஸ் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் சொல்றாரு, அன்பு சகோதரர் சங்கர் பையனுக்கு இனிய காலை வணக்கம், எனக்கு மட்டும் தான் வணக்கமா, நேர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்ல மாட்டீங்களா, எல்லாருக்கும் சேர்த்து வணக்கம் சொல்லுவோம், வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லிக்கிட்டே இருப்போம். ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனியான பாடல்கள் அனைத்தும் அருமை, தகவல்கள் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பதிலையும் கூட அனஹாத் சிங் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறாரு. பட்டைய கிளம்புற இனிய காலை வேளையில வணக்கம் சொல்ல நிகழ்ச்சி கூட கேட்டிருந்த மாதிரி ஒரு கேள்வி, அதுக்கான பதில்கள் அடுக்கிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ரொம்ப நேரம் பதில் சொல்லாம இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் சொல்றாரு, இனிய காலை வணக்கமுங்க, பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியலங்க அப்படின்னு போயிட்டாரு. கேசவன் சொல்றாரு, அவரும் வந்து காலை வணக்கத்தை மட்டும் பதிவு பண்ணிருக்காரு, அந்த மேலப்பட தயாளின் இனிய காலை வணக்கத்தோட அனஹாத் சிங் அப்படின்ற பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்றாரு, இனிய காலை வணக்கம் பதில் அனஹாத் சிங் அப்படின்னு. ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி, எஸ் எக்ஸாக்ட்லி, அந்த உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அனஹாத் சிங் படைத்திருக்கிறாரு. எஸ் எஸ் அந்த ஒரு வீரருக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல வீராங்கனைக்கு. எவ்வளவு பெரிய சாதனை அப்படிங்கிறது வந்து அதனுடைய வரலாற்று பக்கங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம்மையா சொல்றாங்க, பயங்கரமா சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு சாதனை வந்து ஒரு இந்தியரா நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை. இதுக்கு முன்னாடி வந்து எகிப்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பயங்கரமா ராக் பண்ணிட்டு இருப்பாங்களா, வரிசையா அவங்க தான் பல சாதனைகளை வச்சிருந்தாங்களா, அது எல்லாத்தையும் அப்படி முடிச்சு முறுக்கி போட்டு முறுக்கு மாதிரி தவிடுபடி ஆக்கி தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க தங்க மங்கை அப்படிங்கிற மாதிரி, அவனுடைய தங்க பதக்கத்தை வென்று வந்திருக்கிறாங்க. சூப்பருங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி தாங்க, இந்த காலை நேரத்தில் நம்ம ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம், உத்வேகமாக இருக்கிறோம். அந்த உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அனைத்து நபர்கள் அனைத்து நபர்களிடத்திலும் நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். அது எப்படியாவது ஒரு வழியில் அப்படி நடந்து போயிட்டு வச்சிங்களா, ஒரு பின் சிரிப்போட அவை தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா ஹை ஹலோ வணக்கம் ஹே ஊ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போகலாம். இதெல்லாம் காலையில் அந்த வாய்ப்பு தேவைக்கு, அந்த வாய்ப்பு நமக்கு இருந்துச்சுனா அதை அப்படியே பிரதிபலிக்க போது அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை ரொம்ப சோர்வோட சோகத்தோட பல கஷ்டங்கள் மஷ்டங்கள் அப்படின்லாம் மனசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படி நம்மளுடைய இந்த உற்சாகமான பொலிவு அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ள கன்வே பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து தட்டி தூக்கி எழுப்பி அவரும் வந்து ஓட்டமாக ஓடுவார் பாருங்க. அதுபோல் பெருஞ்சுமை பெரிய கனவுகள் எல்லாம் காலையில் வந்து அப்படியே எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான், லைட்டாக ஒரு பிளானோட அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி சென்னையோட டிராஃபிக் வந்து முன்னப்பட இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கூட இருக்க ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஆனால் நம்மெல்லாம் அதெல்லாம் வந்து சாலையில் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து சாலை விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கலாம் நினைக்கிறேன். போதுமப்பா பேசுனது மூச்சு விடாமல் 300 நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாம் யூத் படத்துலேருந்து மொட்டைக்கலைக்கு வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பாடலோட தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொஞ்சம் சீக்கிரம்னா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ? சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டிருக்கு. கிருட்டிருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. காற்றோடும் இசை ஊற்றோடும் இதமான பாடல்களோடும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மீண்டும் உங்களோடு ஒன்னிலத்துல காலை நேரத்துல இந்த நேரத்துல செம ஜாலியான வெறும் பெப்பியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் எல்லாமே இப்போ வந்து கேட்க போறோம். கேட்டு ரசிக்க போறோம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசி

0: இப்ப வந்து கேட்க போறோம், கேட்டு ரசிக்க போறோம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்லை, டான்ஸ் சுகம் சுகம் சுகம் அப்படின்னு ஆடிக்கிட்டே இருக்க போறோம். அட்டகாசமான முதல் பாடல் என்ன அப்படின்னு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல இதோ உங்களோடு மதராசி படத்துல இருந்து தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதுளே.
1: பெருப்புல சிரிக்கிற அணியே,
2: என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
2: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா

낫다래. 야, 겨울 낫다 봐. 야, 웃다 골라야 뱉더라. 야, 미안하겠더라.

0: பசங்கனாலே கெத்து தானபா.
1: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
2: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
2: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நேரம் 8:12 ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுல ரஷ் ஆர் ரெயின்போ உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் கண்டிப்பா ரிலாக்ஸா இருக்க வேண்டிய டைம், குறிப்பா பள்ளி பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து கண்டிப்பா நம்ம ரொம்பவே கவனத்தோட ரொம்ப அக்கறையோட பொதுநல சிந்தனையோட நம்ம வந்து நகர்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு வந்து அப்படியே நடையா மெல்ல மெல்ல பூ மாதிரி அசைந்து ஆடி போய்கிட்டு இருக்கிற ஒரு தருணம் அது. அந்த இடங்கள்ல வந்து நம்ம நம்மளோட பல டென்ஷன்ஸ், நமக்கு டைம் ஆகிருக்கலாம், ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற ஒரு அறக்க பறக்க ஒரு விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து அவங்க மேலே ஒரு அக்கறை செலுத்தணும், கவனம் செலுத்தணும். அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, வேக வேகமாக அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இருசக்கர வாகனத்தில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, எதில் வேணாலும் போகலாம். பட் நாம் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது, ஹார்ன் அடிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாலை விதிகளை விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சு நம்ம போகணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பொது கடமை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய நலன் சார்ந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை உணவு அப்படிங்கறது வந்து முக்கியமான, அவசியமான, அத்தியாவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டில் நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், கேட்க மாட்டோம், போமா போமா, டைம் இல்லை, போமா, எனக்கு பசிக்கவே இல்லமா, போமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா பறந்துட்டு இருப்போம். ஆனா மருத்துவர் சொல்றதை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடலும் மனமும் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா காலை உணவு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு 20 கிலோமீட்டர் ஜிட்டா பறந்து போகணும் அப்படின்றதுக்கு வந்து வண்டிக்கு நமக்கு தேவை வந்து எனர்ஜி தேவையா, பெட்ரோல் தேவையா, ஃபியூல் தேவையா, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து இந்த நாள் முழுக்க நம்ம உழைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கேத்த ஒரு எனர்ஜி காலையில வந்து அவசியம்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அல்லவோ, அதை வந்து பரிசீலனை பண்ணணும் அல்லவோ.

0: சூப்பர் நம்ம நிகழ்ச்சியில மற்றொரு பாடல் சம சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக பிரதர் படத்துல இருந்து மக்கா மிஷி வர காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பாட்டு கேட்டாவே ஒரு மாதிரி ஜாலி போடுக்கு நம்ம போயிடுவோம். அப்படி கேட்கறதுக்கு வந்து ஒரு ஜாலியா ஒரு வைபா, வேற மாதிரி மியூசிக், வேற மாதிரி டோன்ல பாடல் இருந்தாலுமே கூட உள்ள சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து சூப்பரா ஒரு பாசிட்டிவா இருக்கும், ஒரு கான்பிடன்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஒன்னலத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் பால் டப்பாவோட வரிகளில் பால் டப்பாவே பாடி இருக்கிற ஒரு பாடல் தான் இது. பிரதர் படத்துல இருந்து மக்கா மிஷி தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 கிளமை சமதுலே.
1: டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
2: மாமா டீ அஸ்ஸி.
1: என்னடா திட்டியா?
2: இல்லடா அஸ்ஸினா கெத்து மாசு மக்கா மிஷி.
1: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன

0: 잠시.
1: எட்டு மணி 12 நிமிடம் ஆயிட்டு இருக்கீங்க, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. டேக் இட் ஈஸி அப்படின்னு வந்து நிறைய பாட்டில் வந்து சொல்லியிருந்தாலும் கூட, நிறைய பேர் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லியிருந்தாலும் கூட, நம்ம மனசு படுற பாட்டு இருக்கு, ஐயோ அது எனக்கு தாங்க தெரியும் பாஸ், நீங்கள் ஈஸியாக சொல்லியிருக்கீங்க, டேக் இட் ஈஸி, கடந்து போ மகனே.

0: நிறைய புலம்பல்ஸ் இருக்கலாம், அந்த புலம்பல்ஸ் எல்லாம் தூக்கி தூரப்படுங்க. அதுக்குதான் டேக் இட் ஈஸி மக்காமிஷி. சும்மா ஜாலியான வைப் பண்ண பாடல்கள் எல்லாம் காலையில வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சென்னையோட வெதர் இருக்கே, அப்பா சூப்பரா அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஜில் கூல் காத்துல ஃப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் வெயில் வந்து பயங்கரமா அடிக்குது, திடீர்னு வந்து பார்த்தா மழை அடிக்குது, நைட்ல பார்த்தா லேசான தூரல், அப்படியே நடுராத்திரியில பார்த்தா நல்ல மழை, அப்படியே ஜில் கூல் காலையில பார்த்தா அப்படியே ஜன்னல் ஓரமா அடிக்கிற காத்து இருக்கே, சல சல சல சல சல சல சல சல சூப்பரா அடிக்குதுங்க. இந்த மாதிரி ஃபீலோட வைபோட வந்த இந்த நேரம் ரஷ் ஆர் ரெயின்போல நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோட நம்ம கடந்துகிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் அப்படி மாறி மாறி வாழ்க்கையில வந்து போய்கிட்டே இருந்தாலுமே கூட சிந்தனை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நிறைய பேர் வந்து ஏதாவது கெடுதல் பண்றாங்கன்னு வச்சுங்களா, அல்லது நல்லது பண்றதுக்கு யோசிக்கிறான்னு வச்சுங்களா, அவங்க கிட்ட வந்து பஞ்சுட்டே நவணி இதெல்லாம் வந்து ஒரு இதுவாப்பா, இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இல்லைப்பா, போப்பா மன்னிச்சிருப்பா, சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி கடந்து போக சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஒன்னுள்ளதெல்லாம் இப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8:20 ஆயிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன், காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன், அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன், இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை, சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: காலையில வைபான ஒரு டைம்ல சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக பேட்ட படத்துல இருந்து வர காதுகிட்டு இருக்க. இந்த பாட்டு கேட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்க, மரணம் மா சேஸ் அனிருத் ரவிச்சந்திரன் இசைமைப்புல இந்த பாடல். இதை உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4 எங்கெல்லாமே சமதுளை.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவங்க மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்

0: करने में सफल रहते हैं तो भारत के लिए पदक जीतने की चुनौती पेश करेंगे। कुल मिलाकर आज पूल में भारत के लिए हर रेस बेहद अहम होगी। सजन प्रकाश, आर्यन नेहरा और स्वातिक पाटिल के प्रदर्शन पर भारतीय खेल प्रेमियों की निगाहें रहेंगी। उम्मीद होगी कि ये खिलाड़ी अपने सर्वश्रेष्ठ प्रदर्शन के दम पर न सिर्फ फाइनल में जगह बनाए बल्कि भारत के पदक अभियान को भी नई रफ्तार दे दें।
1: More medals in weightlifting will be on the cards today as the Indian lifters aim to continue the momentum. Gyaneshwari Devi will be making her debut in the Commonwealth Games and taking part in the 53 kg category. She won bronze at the Asian Championships and her personal best of 194 kilos makes her the top-ranked lifter in the Commonwealth. Meanwhile, Vindhyarani Devi, a silver medalist at Birmingham, will be looking to make it two podiums in two as she enters the stage in the 58 kg final. In the men's segment, Valluri Ajaya Babu will be the dark horse in the 79 kg category.
2: आर्टिस्टिक जिम्नास्टिक्स में वुमेन वॉल्ट में भारत की प्रतिष्ठा समानता की चुनौती होगी।
1: Now, let's take a look at the medals tally. Australia, top with a grand total of 39 medals and England are a distant second right now. India, meanwhile, with 4 medals and 1 gold are now at the 8th position as the action heats up.
0: आज के लिए सिर्फ इतना ही। कल आपके साथ वापस जुड़ेंगे राष्ट्रमंडल खेलों की ताज़ा अपडेट के साथ इसी समय पर। तब तक हमारी पूरी टीम प्रस्तुतकर्ता शौर्य चौधरी, संपादक वन्ना भारद्वाज के साथ धर्मेंद्र मणि राजेश और मैं कविता शर्मा आपसे लेते हैं अनुमति। नमस्कार।
3: கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இனி தொடர்ந்து கேட்கலாம் ரஷ் ஆர் ரெயின்போ. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துகள். ஒன்றையினர்களை நேரம் சரி 8:46 ஆயாச்சுங்க. ஓடிக்கிட்டே இருக்கு டைமு, கேட்டுட்ருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிகிட்டு இருக்கேன். எஸ் இப்போ நீங்கள் கேட்க போகிற பாடல் டான் படத்துலேருந்து ஜலபுல ஜங்கு பாடல் கேட்க போகிறீங்க. சும்மா ஜாலி மோடுக்கு அப்படி போயிட்டு வாங்களேன். அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்பில் இந்த பாடல். இது உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் சமதுலே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரஷ்யா ரெயின்போ கேட்டு இருக்கிற நேரம் 8:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. மார்னிங் டைம்ல நம்ம நிகழ்ச்சியில சம சூப்பரான பெப்பியான ஜாலியான ஹாப்பியான சாங்ஸ் எல்லாமே வரிசையா வந்துகிட்டு இருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக மாஸ்டர் படத்துல இருந்து ஒரு காத்துட்டு இருக்கீங்க, வாட் தி கம்மிங் ஒத்தே அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைப்புல அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் கானா பாலச்சந்திரன் இணைந்தபடி அந்த பாடல் இதோ உங்களோட தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அப்பா பீட்டு கொளுத்துக்கடா.
1: மஜாப்பா மஜாப்பா.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேர்களை நேரம் சிறக 8:55 ஆயாச்சுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில் பட்டை கிளப்புற பாடல்கள் எல்லாமே வந்து உங்க கால்களை நடனம் ஆட வச்சிருக்கோம் நினைக்கிறேன். இதே ஜாலி மட்டும் போயிட்டே இருங்க. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் மேயாதமான் திரைப்படத்துல இருந்து எங்க வீட்டு குத்து விளக்கு உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சம்மதுளே.
4: எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலோ உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தொங்கினு திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பழுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

நேரம் 9:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப் வித் மீ அஜய் கவிதா. அது ஒன்றும் இல்லை, என்னமோ செயலும் நல்லா இருந்தால் கண்ணம் பண்ணு மாதிரி மின்னி தேஜஸ் ஆகிடுண்டா முகமே அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணமோ செயலும் இருந்தால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து இன்னையோட கருத்து. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான வைபான பாட்டெலாம் வந்து உங்களுக்காக வரிசையாக ப்ளே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து ரெயின்போ ஆப்பில் வந்து கேட்டுட்ருப்பீங்க, எல்லோரும் கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகி

0: வாழ்த்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டாக என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் பகன் படத்தில் இந்த பொன்மகள் வந்தால், ஆமாம் நான் தான் பொன்மகளே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு அழகிய தமிழ் மகள்லேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.
1: சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: நேரம் 9:10 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க. ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்ல தொடர்ந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டி படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.
1: மாசி மாச மாலான பொண்ணு மாம உனக்கு தானே.

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

சத்யா அண்ட் மேகாவோட வாய்ஸில் பஞ்சானாச்சலனோட வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் பாண்டி படத்துலேருந்து மாசி மாசம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வைபான பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:15 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப் ரெயின்போ ரேப்பில் அடுத்தா வரப்போகிற பாட்டு கில்லி படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அர்ஜுனர் வில்லு அப்படிங்கிற பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமந்தோலு.

நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 9:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆஜய் கவிதா கூட. ஸோ ரெயின்போ ரேப்ல அடுத்ததான் என்ன பாட்டு வரது போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்தசாமி படத்துக்காக ஒரு பாட்டு, அலைக்ரா அலைக்ரா, செம வைபான பாட்டு. ஸோ யாரோட வயசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டா அவங்களோட வயசில், விவேகாவோட வரிகளை, தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்களோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கேன். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மொழினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 9:32 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க கவிதா கூட. ஸோ பிரேமலு படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு சக்தி ஸ்ரீகோபாலனோட வாய்ஸில், கபில் கபிலனோட வாய்ஸில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:32 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரேப்ல அடுத்ததான் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜினி படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு ரங்கோலா ரங்கோலா அப்படிங்கிற பாட்டு தான் வரப்போகுது. சங்கர் மகாதேவன் அண்ட் சுஜாதாவோட வாய்ஸில் கபிலனோட வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கே எல்லாமே சமதுள்ளு.

Varia. Varia. Varia.

நேரம் 9:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப்ல தொடர்ந்து என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுறா படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அப்படிங்கிற பாட்டு, ஹேமச்சந்திரா அண்ட் சைந்தவியோட வாய்ஸ்ல, நாமத்துக்குமாரோட வரிகள்ல, மணிஷ்மா மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேடி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: dong.
1: Rainbow FM.
2: சபா என்ன வெயில்?
3: என்ன சார் வீடு தெரிஞ்சீங்களே கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
3: சரி சரி ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
3: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
2: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
4: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக் எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
4: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
5: தெரியல.
4: என் அறிவு கண்ணை திறந்து
6: வச்சுட்டேன். கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
7: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
8: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
7: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
9: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
10: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
11: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
12: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
11: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
10: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
11: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
10: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
11: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எது கழுவுற?
10: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
11: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
13: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: Rainbow F Mutio Napolinale in di Ella Messa Madule.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 9:50 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல தொடர்ந்து என்ன பாட்டு வந்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தில் படத்துக்காக மச்சாமி இசை வீச்சிருவா அப்படிங்கிற பாட்டு, புஷ்பா ஸ்ரீராமோட வாய்ஸ்ல பாவிஜியோட வரிகள்ல வித்யாசாகர் மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 9:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளவு நேரம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணது ரெயின்போ ரேப் தான். வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளையாடல் ஆரம்பம் படத்துக்காக மதுரை ஜில்லா அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அடுத்ததாக 10 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் சங்கர் பிரேனோட. ஸோ கேட்டு இணைந்தீங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே தருவைகுளம் பகுதியில் கடலில் மூழ்கிய 2 சிறுவர்களின் உடலை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்ததால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அன்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கத்தை சொல்றது. நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ் டைம் சரியா 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியில நான் மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட சேர்ந்து கவிதாவும் நினைவு நாள். அதை அனுசரிக்கிற வகையில அவருடைய சாதனைகள் குறித்து பல்வேறு கேள்விகள் வந்து நம்ம கேட்க போறோம். அந்த கேள்விகளுக்கான பதில நீங்க தான் சொல்ல போறீங்க. காலத்தை வென்ற கலாம் அப்படிங்கிற தலைப்புல நேர்கள் இந்த கேள்விகளுக்கான பதில நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். 2986000038 மற்றொரு எண் 2952055554. வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? ஆஹா, முதல் அழைப்பை ஓடி போயிட்டாங்கல்ல கவிதா. நிறைய கேள்விகள் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்மளோட நேர்களை கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
1: வணக்கம் ரெயின்போ.
0: வணக்கம் கோபி ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு,
0: நல்லா இருக்கு.

0: ஐயா ஐயா, உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? காலத்தை வென்ற கலாம் அப்படிங்கிற தலைப்புல சில கேள்விகள் இருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை பத்தி. அப்படியா? சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. குடியரசு தலைவராவதற்கு முன்பு டாக்டர் கலாம் அவர்கள் இரண்டு முக்கிய அறிவியல் நிறுவனங்களுடன் தொடர்புடையவராக இருந்தார், அது என்னென்ன?
1: விஞ்ஞான இதுல இது ஏதாவது ராக்கெட் அறிவியல்.
0: ஆமா ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அதே தான். நீங்க சொல்றீங்களா? இப்ப கவிதா சொல்லிடுவாங்க.
2: என்ன என்ன
0: நல்ல

0: என்ன என்ன கொத்தூர்
1: நல்ல பேர். ஓகே சரிங்க, உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? கார்த்திக். இந்த கேள்வி கேட்டீங்களா? குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்பு டாக்டர் கலாம் அவர்கள் இரண்டு முக்கிய அறிவியல் நிறுவனங்களுடன் தொடர்புடையவராக இருந்தார், அவை எவை?
2: ஜனாதிபதி.
1: ஆஹா, நிறுவனங்களோட தொடர்புடையராக இருந்தாங்க. அந்த நிறுவனங்கள்ல அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு. அந்த பெரிய ரெண்டு நிறுவனங்கள் என்ன? இந்தியாவுடைய என்னங்கய்யா? ஓகே, நல்ல முயற்சி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி. கவிதா, நீங்க வந்து நேரத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். நீங்க உங்களுடைய முகச்சிரிப்பிலே தெரியுது அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு.
0: ஆமா, நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா? என்ன, என்கிட்ட வராதீர்கள், என் பக்கம் வராதீர்கள்.
1: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
1: மாலினிதேவி அம்மா, நலமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
3: அருமை
1: அருமை பிண்டிட்டீங்க, தமிழ்லயும் சொல்லிட்டீங்க ஆங்கிலத்திலயும் சொல்லிட்டீங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி டிஆர்டிஓ, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், அதே போல ISRO, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். சூப்பர்மா, மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
3: நன்றி
1: நன்றி. பாத்தீங்களா கவிதா, எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க நம்மளுடைய நேயர்கள். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்களோட பெயர் சொல்லுங்க ஐயா.
4: கவிதா மேடம் அண்ட் சங்கர் சார், ராயப்பேட்டை வெங்கட் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஆமாங்க ஐயா. ஐயா, உங்களோட கேள்வி என்ன தெரியுங்களா? இஸ்ரோவில் ரோஹிணி செயற்கைக்கோள் ஏவப்படுவதற்கு வழிவகுத்த எந்த ஒரு குறிப்பிடத்தக்க திட்டத்திற்கு டாக்டர் கலாம் அவர்கள் திட்ட இயக்குநராக இருந்தார், அதாவது ப்ராஜெக்ட் டைரக்டரா?
4: கிரையோஜெனிக் இன்ஜின், நம்மளே சொந்தமா தயாரிக்கிறது சார். அதுக்கு வந்து மகேந்திரகிரியில வந்து ஒரு பிளான்ட் இருக்கு, பிளஸ் இஸ்ரோ நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலே ஒரு பிளான்ட் இருக்கு. மகேந்திரகிரியில கிரையோஜெனிக் இன்ஜின் நம்ம நாட்டிலேயே
1: அதாவது நீங்க சொல்றது கரெக்ட் தான், செயற்கைக்கோள் ஏவு வாகனத்தை பத்தி தான் கேக்குறோம். அது என்ன அப்படின்றதா பர்டிகுலரா நம்ம கேக்குறோம்.
0: அவர் இப்ப ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன்.
1: அதாங்க, ரோஹிணி செயற்கைக்கோள் ஏவப்படுவதற்கு வழிவகுத்த எந்த ஒரு குறிப்பிடத்தக்க திட்டத்திற்கு டாக்டர் கலாம் அவர்களுடைய திட்ட இயக்குநராக இருந்தார் அப்படிங்கிறது, ப்ராஜெக்ட் டைரக்டர்.
4: அந்த இன்ஜின் சார், கிரையோஜெனிக் இன்ஜின்ன்ற ப்ராஜெக்ட் சார்.
1: ம், அதுக்கு இன்னும் அழகான ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. ம், ஓகே, நல்ல முயற்சிங்க.
4: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே, அடுத்த டைரக்டர் கிட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? இஸ்ரோல ரோஹிணி செயற்கைக்கோள் ஏவப்படுவதற்கு வழிவகுத்த எந்த ஒரு குறிப்பிடத்தக்க திட்டத்திற்கு டாக்டர் கலாம் அவர்கள் திட்ட இயக்குநரா இருந்தார்?
5: ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்க.
1: அது அவருடைய பெயர் வந்து சொல்லுவாங்க, அவருடைய சாதனையின் அடிப்படையில பேர் சொல்லுவாங்க.
0: ப்ராஜெக்ட்டோட பேர் என்ன அப்படிங்கறத வந்து கேள்வி.
5: அப்படியா?
1: இந்த திட்டம்
5: கேட்டுக்கிறேன்.
1: ஓகே, நன்றி அம்மா, நன்றி அம்மா, முயற்சிக்கு நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நேர்களை, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுதுன்னா கால் பண்ணி சொல்லலாம். 298600038 மற்றும் 2952205554. தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: Rainbow F Mutio na Pulinale ingi ella mesa madule.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேர்களை நேரம் சரியாக 10:20 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை கெட் செட் கோ எஸ் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
4: கவிதா
3: பேசிட்டு இருக்கோம். கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். கேட்டோம் பாருங்க, ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பா என்னையா, நான் என்ன தேர்வு எதுவா காத்துக்கிட்டு

0: இருக்கு அப்படிங்கிற மாதிரி நேயர்கள் வந்து அப்படியே ஆனாலும் பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்தடுத்த கேள்விகளை ரொம்ப எளிமையாக்கிடுவோம். வணக்கம் ரொம்ப ஈஸியா கேட்கலாம் கவிதா.
1: வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் நிலமா இருக்கீங்களா?
0: சந்திரசேகர் நிலமா இருக்க இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் எப்படியா சொல்லிருங்க, அடுத்தடுத்த கேள்விகள் வந்து ரொம்ப எளிமையாக்கிக்குவோம். ஓகே
1: சரி சொல்லுங்க.
0: ஓ கேள்வி இதுக்கப்புறம் தான் சொல்லணுமா நானு? அந்த கேள்விக்கான பதில் தான், அதுக்காக தான் பாட்டே போட்டோம், எப்படியாவது பதில் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி
1: கொடுத்துட்டோம்.
0: அதே கேள்விக்கான பதில் தான் தேடிக்கிட்டு
2: இருக்கோம்.
1: அந்த ப்ரோக்ராம் டைரக்டரா இருந்து ஒரு பெரிய சாதனை எல்லாம் பண்ணி ஒரு என்ன சொல்றது இந்தியாவுக்கு ஒரு மணி மகுடம்
0: நிச்சயமா
1: சொல்லணும்.
0: என்னைக்குமே நேற்று இன்று என்றும் நம்மளுடைய கலாம் அவர்கள் வந்து காலத்தை வென்ற கலாம் அப்படின்னு என்னைக்குமே அவருடைய சாதனைகள் வந்து நம்ம
1: ஒரு பெருமையெல்லாம் அவர் பண்ணி கொடுத்திருக்கிறார் இல்லையா.
0: நிச்சயமா சந்திரசேகர் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி, சரியான பதில் சொன்னீங்க.
1: இருவருக்கும் நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. செயற்கைக்கோள் ஏவு வாகனம் 3 திட்டம், அதுதான் வந்து SLV 3 சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல், அதுதான் சரியான பதில். அதை சந்திரசேகர் வந்து சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி எளிமையா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? கலாமா, வணக்கம், நலமா இருக்கீங்களா? குட் மார்னிங்,
2: குட் மார்னிங்,
0: குட் மார்னிங். ஓகே கலாமா, உங்களுக்கு நான் கேள்வி கேக்குறீங்களா? ரொம்ப ஈஸியான கேள்வி தான் கேட்க போறேன், ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி, சொல்லுங்க பாக்கலாம். அப்துல் கலாம் அவர்களின் முழு பெயர்
3: என்ன?
0: இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. சொன்னாங்க பாத்தீங்களா, அப்துல் கலாம் அதான் முழு பேரு, வேற என்ன பேரு அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: யாருங்க பேசுறீங்க?
4: கள்ளக்குறிச்சியில இருந்து. நலமா இருக்கீங்களா இருவரும்?
2: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கோம் மேம், சூப்பரா. நம்ம நிகழ்ச்சி மாதிரியே,
2: நிகழ்ச்சி மாதிரியே
4: எக்ஸ்பீரியன்ஸ் சார். காலையில தத்துவம், உங்க ஓன் தத்துவமா இல்ல எங்கயாவது படிச்சுட்டு இருந்த ஜென் தத்துவமா?
2: போது கடையில வாங்கிட்டு வந்தாரு.
4: சூப்பரா சூப்பரா, தன்னம்பிக்கை வளர்த்துனீங்க, சூப்பருங்க சார்.
0: வங்க கடற்கரையோரமா கால் கிலோ வாங்கிட்டு வந்தாரு.
4: அதோட சார், அப்துல் கலாம் ஐயாவை நான் நேர்ல பாத்திருக்கேன். பிரம்மகுமாரிகளோட இதுல வந்து அவங்க ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அவர் பிரசன்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த இதுல எல்லாரும் இருந்ததுனால அவரை கூப்பிட்டு அவங்கள வந்து பேச வச்சாங்க. அவரோட ஸ்பீச்ச நான் கேட்டு அப்படியே எனக்கு அப்படியே கண்ணுல தண்ணியா கொட்டு. அவரோட என்னன்னு தெரியல, அவரோட பேச பேச எனக்கு அப்படியே என்ன அறியாமலே தண்ணி
0: கொட்டுது. நிச்சயமா அவருக்கு இருந்த அந்த தேசப்பற்று நமக்குள்ளும் அது இருக்குது இல்ல, அதை கிளர்ந்த இட செய்தது அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது.
4: அதுக்கப்புறம் தான் அவர் பிரசிடென்ட் ஆனது எல்லாமே கூட. அந்த உணர்வு ஏன் அவர் மேல அந்த ஒரு பற்று வந்ததுன்னு எனக்கு இன்னைக்கு கூட புரியலைங்க சார்.
2: அவரை பிடிக்காத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது, அவ்வளவு பாசிட்டிவான ஒரு.
0: சரிங்கம்மா, ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தேன், பேசிக்கான ஒரு கேள்வி. அவருடைய முழு பெயர் என்ன, அப்துல் கலாம் அவர்களின் முழு பெயர் என்ன?
4: APJ அப்துல் கலாம்.
0: அது அப்படியே முழு பெயரா சொல்லுங்க. அந்த ஏ என்றால் என்ன, பி என்றால் என்ன, ஜே என்றால் என்ன அப்படின்றத சொல்லுங்க. பாத்தீங்களா, ரொம்ப எளிமையான கேள்விக்கு நம்ம பதில் தேட வேண்டியதா இருக்கு.
4: அதுதாங்க சார் ஞாபகம், ஆசாத்
0: அலியே. இல்லையே,
4: அவரோட சொல்றதுக்காக நான் வந்தேனா. அது
2: தெரிஞ்சாலும் தெரியாட்டினாலும் எங்க கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க.
0: தொடர்ந்து கேளுங்க.

0: தலைப்பில் கேள்விகளோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணி பேசலாம். 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
1: காலை வணக்கம் சார் இருவருக்கும்.
2: வணக்கம் சார், வணக்கம். யாரை பேசுறீங்க?
1: நல்லா
2: இருக்கீங்களா?
0: மிக்க மகிழ்ச்சி ஐயா. அந்த கேள்விக்கான பதில், அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய முழு பெயர் என்ன? ரொம்ப எளிமையான கேள்வி.
1: ஜெயலலா விஜயன் அப்துல் கலாம்.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது?
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், மிக்க மகிழ்ச்சியமா, நலமா இருக்கீங்களா? குடியரசு தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் பணியாற்றினார். கூடவே சேர்த்து எந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் இன்னும் நல்லா இருக்கும். எத்தனையாவது குடியரசு தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் பணியாற்றினார், எந்த காலகட்டம் அது அப்படிங்கறதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா கூடுதல் தகவலா இருக்கும். அம்மா இருக்கீங்களா இணைப்பில?
3: இல்ல
0: இருக்கேன். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் சார் இருவருக்கும் காலை வணக்கம்.
2: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: முள்ளக்காடு பாபு சார்,
4: அப்துல் கலாம் சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்க ஐயா, முழு பெயர் வந்து சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கேள்விக்கே போயாச்சு. இந்தியாவின் எத்தனையாவது குடியரசு தலைவராக அப்துல் கலாம் பணியாற்றினார், எந்த காலகட்டம்? குடியரசு தலைவர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா
4: கால்கட்டமும்
0: குடியரசு தலைவரா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்
0: வணக்கம்,
2: யாருங்க பேசுறீங்க சார்?
5: வாழ்க வளத்துடன்.
2: வாழ்க வளத்துடன், நலமா இருக்கீங்களா?
5: நலமா, நலமா,
2: நலம், நலம். சொல்லுங்க சார், அந்த கேள்வி கேட்டீங்களா?
5: கேளுமா,
2: இந்தியாவுடைய எத்தனையாவது குடியரசு தலைவராக அப்துல் கலாம் பணியாற்றினார் அப்படிங்கறதான் கேள்வி. அந்த வருஷத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபீல்
5: பண்றோம்.
2: அதாவது
5: 2022
0: பதினோராவது
2: குடியரசு தலைவராக வாழ்த்துக்கள் சார்,
0: அருமையா சொன்னீங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க, நன்றி,
2: நன்றி.
0: ஐயா சொன்ன மாதிரி 11வது குடியரசு தலைவராக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பணியாற்றினார். அதே போல அந்த காலம் 2002-2007 அந்த காலகட்டத்தில் பணியாற்றினார். ஆக சிறந்த பணிகளை நம்ம இந்தியாவுக்காக பணியாற்றினார் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒன்று. மிக மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யாருங்கிறது? நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க,
2: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா இவருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? அப்துல் கலாம் ஐயா.
3: அப்துல் கலாம்,
0: ஆமாங்க, ரொம்ப நேரமா அப்துல் கலாம் அவர்கள் பத்தி தான்
2: நினைவு தினம் அன்னைக்கு. அதனால
3: 1996
0: நினைக்கிறீங்க, வந்துட்டீங்க, ஆனா சரியான பதில் வரவில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி.
0: இந்த கேள்விக்கான பதில் நீங்க தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்க அழைப்பெண்கள் வழியாக செல்லலாம். இப்போதைக்கு உங்களுக்காக ஆயுத எழுத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வர காத்துட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புல, வைரமுத்தோட வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய அந்த பாடல் இதோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எல்லாமே சமதோலே.

0: நிகழ்ச்சிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 10:40 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை கெட் செட் கோ, காலத்தை வென்ற கலாம். கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நானும் கவிதா அவர்களும். கவிதா, என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அந்த கேள்வியை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன்.
1: கேள்வி தானே?
0: எஸ், அதாவது இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா அப்துல் கலாம் அவர்களுக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படிங்கிற எந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லணும்னு நினைச்சு நான் கால் பண்ணி சொல்லுங்க. 2986-0038 மற்றும் ஒரு 2952-0554. நம்மோடு ஒரு நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா.
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், நீங்க தான் சொல்லணும் அந்த கேள்விக்கான பதில்.
1: இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது எந்த வருஷம் வந்து அவருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கறத?
0: 1997
1: உங்களுக்கு
2: ஒரே ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் சார். ஐயா, அவங்க வந்து படிக்கிற காலத்திலே இந்த வானத்துல பறவைகள் போறத பாத்துட்டு ஆசிரியர்த்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காரு. அவரு அந்த கடற்கரை கூட்டிட்டு போய் அந்த பாடம் எடுத்திருக்காங்க சார். இவரோட அந்த சந்தேக கேள்விக்கு எல்லாம் நல்லா விளக்கம் கொடுத்து பாடம் ஆசிரியர் எடுத்திருக்காரு இவருக்கு. சிறு வயதுலயே இவர் சாதனை படைக்கிறதுக்கு அந்த ஆசிரியரும் முக்கிய காரணமும் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் சார்.
0: நிச்சயமா நிச்சயமா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பம் எத்தனையோ பேர் வந்து காரணங்களா இருந்திருக்காங்க இல்லையா? அப்துல் கலாம் எழுதிய சில புகழ்பெற்ற புத்தகங்கள் யாவை?
3: விண்வெளி ஆராய்ச்சி புத்தகங்கள்.
0: அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது
3: பாதுகாப்பு.
0: தெரிஞ்ச ஒரு புத்தகம் அந்த பேர் வந்து சொன்னா நல்லா இருக்கும்.
3: முதல் எனக்குள் ஒரு
1: சம்பந்தமா ஒரு பாட்டு கூட இருக்கு, அந்த லைன்ல ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு கூட இருக்கு.
0: ஆமாங்க ஐயா.
1: நன்றி சார்.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஐயா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனா எதையுமே கரெக்டா ஃப்ரேம் பண்ணி சொல்லல ஐயா. பட் இருந்தாலும் அடுத்த நேரத்தில் கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
4: வணக்கம் சங்கர் பிரியன் சார்.
0: வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: சென்னை பெரும்பாக்கம் மனஜா. இருவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சி அம்மா. அப்துல் கலாம் எழுதிய சில புகழ்பெற்ற புத்தகங்கள் யாவை?
4: அக்னி சிறகுகள்.
0: வாவ், சூப்பர், அருமை. அப்புறம் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. உண்மையாவே இந்த அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே அதனுடைய தீபம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகங்களை படிக்கும் போது நமக்கு வந்து அறிவு வெளிச்சம் பெறும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை இல்லையா கவிதா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அடுத்த கேள்வி கேட்டலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது?
5: ஐயா, வெகு நாட்களுக்கு பிறகு ஐயா கூட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கியா. அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா. நன்றிங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நன்றிங்க ஐயா. தேவராஜ் ஐயா,
5: வாழ்த்துக்கள் ஐயா.
0: உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறீங்களா?
5: அவர் ரொம்ப சிறந்த மனிதர் ஐயா, கேட்டுட்டே இருக்கிறேன். ரொம்ப நல்ல நடத்துறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர் அவரு.
0: அந்த கேள்வி என்னன்னா உங்களுக்காக, மாணவர்களுக்காக கலாம் அவர்கள் கூறிய புகழ்பெற்ற பொன்மொழி என்ன? உண்மையான விளக்கம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா உங்களால?
5: அது கூட தெரியும் எனக்கு, இப்ப உடனே வர
0: மாட்டேங்குது.
5: நம்ம சிறு வயதுல இருந்து எப்படி பின்னால நம்ம வந்து அது எப்படி இந்தியா நாட்டை வந்து பெரும் ஒரு வகையா நான் படிச்சேன். அது
0: இல்லைங்க, அந்த தூக்கத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க கனவு அப்படிங்கறது. நிறைய பேர் நான் நினைச்சுக்கிறேன் நைட்ல வரதுல கனவு அது நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கலாம் அவர்கள் சொன்ன கனவு என்பது என்ன அப்படிங்கிறது சரியான
5: இருக்கு. ஆமா ஆமா,
0: நல்லதுங்க. நன்றிங்க. நன்றிங்க.
5: உங்களோட பேச ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கியா.
0: நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க. கவிதா, நீங்க சொல்லுவீங்களா அதுக்கான அந்த பொருள், உண்மையான கனவு அப்படின்னா என்ன? கலாம் அவர்கள் சொன்ன கனவுனா என்ன?
1: கலாம் அவர்கள் சொன்ன கனவு வந்து தூங்குறப்ப வர கனவு கிடையாது, நம்மள தூங்க விடாம பண்றதுதான் வந்து அந்த கனவு.
0: எஸ் எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம ஏதோ ஒரு

0: எய்ம் வந்து டார்கெட் பண்ணியிருப்போம்ல, ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருப்போம், அதை பற்றியே யோசிக்கிறது, சிந்திக்கிறது, பிளான் பண்ணுறது, அதுதான் அது வந்து நம்மளை தூங்க விடாமல் பண்ணோம், அதுதான் கனவு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நேரம் 10:45 நிமிடத்தை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 கெட் செட் கோல காலத்தை வென்ற கலா. அடுத்த பாடல் உங்களுக்காக, இந்த பாடல் வந்து ரொம்ப கனெக்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தசாவதாரம் திரைப்படத்துல இருந்து உலக நாயகனே
1: போட்டுங்க,
0: தொடர்ந்து கேளுங்க 101.4,
1: இங்க எல்லாமே சமதோலே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 10:52 தொடுதுங்க. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இயேசு காலத்தை வென்ற கலாம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றின சில கேள்விகளோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த கேள்வி நம்மோடு யார் எங்கிறது பதில் சொல்ல போறாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிறது?
3: காலை வணக்கம் அவர்களே.
2: மிக்க மகிழ்ச்சி.
4: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: ஓகே, கவிதா உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்க போறாங்க ஐயா. அந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லுவீங்களா?
3: சொல்ல போறோம்.
2: ஓகே, நானே கேக்குறேன். அக்டோபர் 15 அன்று டாக்டர் கலாமின் பிறந்த நாள் எவ்வாறு அனுசரிக்கப்படுது? அவருடைய பிறந்த நாள் எந்த பேர்ல வந்து, சரி, அவருடைய பிறந்த நாள் வந்து எந்த பேர்ல வந்து கொண்டாடப்படுது?
3: கல்வியாளர்.
2: கல்வியாளர் இல்லையே, இல்லையே,
4: கல்வி சம்பந்தப்பட்டதா? நெருங்கி வந்து
3: தகவல் மொழி சொல்லிடுறேன். அவரு ஒரு வாட்டி ஒரு தகவல் சொன்னார். அதாவது ஏவுகணை தயாரித்த போது ஏற்பட சந்தோஷம், அந்த போலியோ அட்டாக் பண்ண குழந்தைங்களுக்காக தயாரித்து கொடுத்தாரு பாருங்க.
2: ஆமா ஆமா ஆமா,
3: அதுலதான் எனக்கு அதிக சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி
2: சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை சொல்லிட்டே இருக்கலாம் இல்லையா ஐயாவை பத்தி. அடுத்த நேர் பதில் சொல்லுவாங்களான்னு
5: கேட்டுலாம்.
2: ஆமா, ரொம்ப எளிமையான கேள்வி தாங்க ஐயா. அக்டோபர் 15 அன்று வரும் டாக்டர் கலாமின் பிறந்த நாள் எவ்வாறு கொண்டாடப்படுது?
5: மாணவர்களுடைய
2: அப்படின்னா உலக மாணவர்கள் தினம், வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டேவா கொண்டாடப்படுது, கரெக்ட்டுங்களா?
5: நன்றிங்க,
2: நன்றிங்க, நன்றிங்கய்யா. அவரு கவிதா, கிட்டத்தட்ட சில கேள்விகள் நம்ம கேட்டோம், அந்த கேள்விகளுக்கான பதில்களை வந்து நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். நேயர்கள் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஒரு கேட்டேன் பாருங்க, ஒரு கேள்விட்டுற மாதிரி ரொம்ப ரொம்ப ரொம்ப யோசிக்க வகையில இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையாக்கியாச்சு. நிறைய நேயர்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கான பதில்களை சொன்னது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன அந்த கூடுதல் தகவல்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஆற்றிய பங்கு என்ன, ஒரு விஞ்ஞானியா நம்ம தேசத்துக்கு ஆற்றிய பங்கு என்ன, ஒரு குடியரசுத் தலைவரா ஆற்றிய பங்கு என்ன, பல விஷயங்கள் நமக்கு சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களுக்கு ரோல் மாடலா எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா கவிதா?
4: ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு.
2: ஓகே, ஆல்ரைட், நேர்களை பதில் சொன்னவங்களை எல்லாருக்குமே மீண்டும் ஒரு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பியன். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து பேசுறேன். அது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. ஆனா உங்களோட
4: நான் வந்து இங்கதான் இருக்க போறேன். அடுத்தது உங்களுடன் ரெயின்போல் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் அஜய் கவிதா.
2: தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: இங்க எல்லாமே சமதுல்லை.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு

அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ வித் மீ அஜய் கவிதா. ஸோ உங்களோட ரெயின்போல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்த வந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அந்த விஷயத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும், அதை வந்து எப்படியாவது வந்து பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அதை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருப்போம். அதுக்காக நிறைய வந்து உழைப்போம். ஆனா வந்து அதே விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சா இதுக்காக வந்து இப்படி இவ்வளவு பாடுபட்டு உழைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கும். நிறைய விஷயங்கள் இது சின்ன சின்ன பசங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொம்மை வேணும் வேணும் எனக்கு அது வாங்கி கொடுத்தா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடம்பிடிச்சி அழுது புரண்டு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து அப்படியே பக்கத்திலேயே வச்சு வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்பப்ப வந்து பாக்குறது. அப்புறம் மூணாம் நாள்ல இருந்து அது வந்து வாசல்ல எங்கேயோ குப்பையில கிடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் அது பொம்மைன்னு இல்லை, எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாழ்க்கையில் இருக்கும். ஸோ அந்த பற்றி தான் வந்து நீங்கள் இன்றைக்கி என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986006038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ காலேஜ் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்கறதான வழக்கம் அப்படிங்கிற மாதிரி என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருது படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டுங்க, கருவக்காட்டு கருவாயா அப்படிங்கிற பாட்டு. வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜிதின் ராஜ், ஜெயமூர்த்தி அவங்களோட வாய்ஸ்ல வைரமுத்தோட வரிகள் அடி இமானோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோல்லை.

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 11:10. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 8 6 0 0 3 8 மற்றும் 2 9 5 2 0 5 5 4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 0 4 4 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டுங்க. முதல் நேயர் யார் இங்க இருந்து பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நான் கஷ்டப்பட்டு படிச்சு
0: முன்னுக்கு வந்திருப்பீங்க, அது ஓகே. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம், ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கான்னு
1: தான் கேக்குறேன். வேலைக்கு வந்துட்டு கிடைச்சது, ஆனா அது வந்து ரொம்ப முடியல, அதனால சரி நினைக்கிறேன். சரி வந்த வேலை முடிச்சு மேடம் அப்படின்னு ஏன் பண்ண போன போச்சு, இருபது வருஷம் நம்ம காப்பாத்தான். சரி ஏன் பண்ண மேடம், வீட்டுல ஒரு டைம் மிஷின் வாங்கியிருக்கேன், பவர் மிஷின் வேலை கிடைக்கும் சிரிக்கிட்டு வரோம், இது ஃபாலோ பண்ணலாம் சொல்லி ஏன் பண்ண மேடம், எல்லாம் கட்டினேன் மேடம், டைம் கட்டினேன், எம்பி போடுறேன், அப்புறம் லஞ்ச் போடுறேன், அதெல்லாம் ஒரு ஏன் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணோம், இல்லை ஒரு தொழில் பண்ணலான்ட்டு பண்ணிடுறேன் மேடம். நான்
0: சூப்பர்மா, நன்றிமா நன்றி.
1: நினைச்சது
0: கிடைக்கலனாலும் கிடைச்சத வச்சு சந்தோஷமா இருக்கீங்க. அற்புதமான வரிகளா இருக்கே, ஓடி சம்பாதிக்கிறத விட உட்கார்ந்து சம்பாதிக்கிறது சிறப்புமா. நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
2: கார்த்திக் பேசுமா?
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேம்.
0: சொல்லுங்க சார், உங்களோட லைஃப்ல அந்த மாதிரி ஒரு விஷயம்.
2: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒரு வேலை கிடைக்கும் சொல்லிட்டு, அதுக்கு முன் பாத்தீங்கன்னா அந்த வேலை ஈஸியா கிடைச்சிச்சு, எனக்கு
0: ஈஸியா கிடைச்சிருச்சு.
2: ஆமா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுறேன், கிடைக்குமா கிடைக்குமான்னு நினைச்சிருந்தேன். அதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களே போன் பண்ணி வாங்க வேலைக்கு வாங்க சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க மேம்.
0: சூப்பர். இப்ப வேலைக்கு, அந்த வேலைக்கு பாத்துட்டு இருக்கீங்க இப்போ? சூப்பர் சார், சூப்பர் சார். ஆனா வந்து நான் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு விஷயம் கிடைச்சதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இருப்போம், ஆனா கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சா இதுக்கா இப்படி கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்க லைஃப்ல இருக்கா?
2: ஓகே
0: சார், நன்றி சார் நன்றி சார். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. சோ சூப்பர், இதை மாதிரிதான் நீங்களும் வந்து கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்கிட்ட பேசலாம். 0 4 4 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2 9 8 6 0 0 3 8 மற்றும் 2 9 5 2 0 5 5 4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நான் கேட்டிருக்க கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எல்லாரும் மாற்றி புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயம் அப்படின்னு வந்து நான் கேட்கல. கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம், அது கிடைச்சதுக்கு அப்புறம் சார் இந்த விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிறது தான் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியில் வந்து. அடுத்த என்ன ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். அவள் வருவாளா படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டுங்க, சேலையில் வீடு கட்டவா அப்படிங்கிற பாட்டு. உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ராவோட வாய்ஸ்ல, பழனி பாரதியோட வரிகள்ல, இசிய ராஜ்குமாரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: மாறினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ, வித் மீ ஆர்ஜே கவிதா. உங்களுடன் ரெயின்போல இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் வந்து உங்க எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இல்லையா. அதாவது லைஃப்ல ஒரு விஷயம் வேணும்னு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், பாடாப்பட்டிருப்போம். அது கிடைச்சதுக்கு பின்னாடி சே இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து இருக்கிற ஒரு விஷயத்தான் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க. சோ நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298

நேரம் 11:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 11:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த விஷயத்த வந்து அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் அது கிடைச்சதுக்கு அப்புறமா சே இந்த விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டமே அப்படின்னு தோன்றிருக்கும்ல, அந்த விஷயத்தான் கேட்டேன். எல்லாரும் வந்து கஷ்டப்பட்ட விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டது ஓகே, ஆனால் கஷ்டப்பட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு அலுப்பு திறனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நேர்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986000038 மற்றும் 2952005544 முன்னிணைப்பா 044 அப்படிங்கிறத போட மறந்துடாதீங்க. ஸோ கால் பண்ணி எங்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் என்னுடைய அடுத்த நேரம் யாரு எங்கேன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம் ரெயின்போ. ஓகே, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம், நான் சென்னையில இருந்து கணேஷ் பேசுறேன்.
0: சென்னையில இருந்து
1: கணேஷ்.
0: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கையில?
1: அதான் கார், இப்ப நம்ம கார் டிரைவிங் வந்து நான் ரொம்ப கஷ்டம்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஓட்ட ஓட்ட பிராக்டிஸ் பண்ண பண்ண இப்ப மைண்டே செட் ஆயிருச்சு. ஆக்சுவலா எந்த இதுனாலும் எவ்வளவு ஆகலாம் என்ன எல்லாமே கால்குலேட்டடா இருக்கு. சோ ஓட்டும் போது ஈஸியா இருக்கு. இப்ப
0: ஓட்டும் போது ஈஸியா இருக்கு.
1: ஆமா, இவ்வளவுதானா இதுக்குதான் ரொம்ப பயந்தோமா அப்படின்னு இருக்கு. 2 வருஷம் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தேன் டிராபிக்ல ஓட்டுறதுக்கு. இதுக்கெல்லாம்
0: இப்ப சூப்பரா ஓட்டுருவீங்க எங்க விட்டாலும்.
1: ஆமா, அது ஒண்ணு. அப்புறம் ஆபீஸ்லயும் வந்து வேலை ரிலேட்டடா அது அந்த டெக்னாலஜி படிக்கிற வரைக்கும் கஷ்டமா இருந்துச்சு. சோ படிச்சதுக்கு அப்புறம் இப்ப வர்க் பண்ணும் போது இதுக்கு தான் ரொம்ப பயந்தோமா அப்படின்லாம் தோணுது.
0: சூப்பர் சார், நீங்க தான் வந்து க்வெஸ்சன கரெக்ட்டா புரிஞ்சிட்டு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நன்றி சார், நன்றி.
1: நன்றி, தேங்க் யூ.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். சென்னை ராணி பேசுறேன்.
0: சென்னையிலேருந்து கஷ்டப்பட்டோம்.
2: கட்சி வரைக்கும் அதை கேட்காம விட்டுனா கூட அடுத்த 4 வரைக்கும் யோசிப்பேன், ஐயோ என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், என்னவா இருக்கணும். ஆனா அது அடுத்த நேர கேட்கும் போது சொல்லிட்டாங்கன்னா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டமே இது அப்படின்னு யோசிச்சு. உண்மையிலே வாக்கியவே அதுமாதிரி யோசிச்சு.
0: ஓ சூப்பர், ஒரு கேள்விக்கு பதில் தெரியலனால இந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா?
2: ஆமா ஆமா, எடுத்துக்காட்டுக்கு இது. ஆனா நிறைய இருக்கு, ஆனா இது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன்.
0: சூப்பர், பரவாயில்ல. அப்பனா வந்து என்ன அர்த்தம்னா இதுக்கு நீங்க இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறீங்க, உங்க மனசு ஆசைப்படுதுன்னு
2: அர்த்தம். எப்படி கரெக்டா சொல்றீங்க?
0: உங்க மனசுல நினைச்சது இங்க வந்துருச்சு.
2: கண்டிப்பா வந்துருச்சு மேடம், தேங்க்யூ. நான் சொல்ல பாரமா இருந்தா நான் நீங்க சொல்லிட்டீங்க.
0: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்க சகோதரிகளே?
0: சகோதரிகளே வா, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா
3: இருக்கீங்களா?
0: என்ன சார் சைட்ல வந்து கிராஸ் டாக் யாரோ வராங்க?
3: சொல்லுங்க மேடம்,
0: யார் இங்க இருந்து பேசணும் சொல்லுங்க சார். ஓகே ஓகே, சொல்லுங்க சார். உங்க லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம், கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சா இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி தோன்ற அந்த விஷயம்.
3: அதுல கஷ்டப்பட்டு கிடைச்சிக்கிட்டே அப்துல் கலாம் உடைய.
0: ஆமா ஆமா,
3: ரொம்ப அதாவது இவரெல்லாம் நம்ம எப்படி சந்திக்க போறோம் நினைச்சேன். அடியில் ஒரு புத்தக திருவிழாவில் அவரு கையால ஒரு புத்தகத்தை வாங்கினா என் கையால ஒரு தேவார புத்தகம் கொடுத்தா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏற்கனவே ஒரு நேயர் சொன்னது போல இல்லாததுக்கு ஆசைப்பட வேண்டியில இருக்கிறத வச்சு வாழ்வோம்.
0: சூப்பர்,
3: புரியுதுங்களா?
0: சூப்பர்,
3: கொடுத்து இன்பமாக வாழ்வோம். இதான் வாரிங்க உங்களுக்கு கொஞ்சம் நான் கருத்து. வாய்ப்பு, நன்றிமா.
0: நன்றி, நன்றி, நன்றி. எப்படி சூப்பரா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா உண்மையாவே பெரிய சந்தோஷம். நிறைய நேயர்கள் தேர்ந்து அவங்களோட பதிலை தாண்டி இன்னும் வந்து வாழ்க்கை தத்துவங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து பேசுவோம். உங்களோட ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து வரப்போடைய பாடல் வந்து இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு. அதாவது பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாட்டு வரப்போகுது. அசைந்தாடும் காற்றுக்கும் அந்த பாட்டு உன்னி கிருஷ்ணன் அண்ட் ஜானகியோட வாய்ஸில், பாவிஜியோட வரிகளில், பரணியோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்துருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதில்லை.

ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான்.

0: நேரம் 11:32 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். எங்கே வச்சேங்கிற மாதிரி. ஸோ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு, அதை ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிருப்போம், அதுக்காக அதை நோக்கி பயணிச்சிருப்போம். ஆனால் அந்த விஷயம் கிடைச்சதுக்கப்புறம் சே இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படிங்கிறது தோணும். ஸோ நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986-00038 மற்றும் 2952-00554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேரம் யாரு என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கங்கள். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நான் பேசலாமா?
1: தாராளமா பேசுங்கோ.
0: நலம் நலம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சேமமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நிலையத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க சார்.
1: இருக்கிறது.
0: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: நானு டயட்டில் கேட்கல. சொல்லுங்க.
0: டைட்டில் கேட்கலையா? நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போராடி இருப்போம். அந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் சே இதுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டுமே அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல? கண்டிப்பா அந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க சார்.
1: அதாவது இப்ப நான் பக்கத்துல நடந்தது எங்க வீட்டுல நடந்ததா சொல்றேன்.
0: பக்கத்து வீட்டுல நடந்ததா உங்க வீட்டுல நடந்ததா?
1: இல்ல எங்க வீட்டுல, பக்கத்துல, அதாவது பக்கத்துல நடந்தது எங்க வீட்டு வீட்டு சம்பந்தப்பட்டமா நடந்தது.
0: சரி சரி, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: அதாவது ஆடி 1 பிறந்து பார்த்தீங்களா?
0: ஆடி 1 பிறந்தது.
1: ஆமா. அப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க ரிடக்ஷன் ரேட்ல வந்து இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் கம்மியா வரும் சொல்லிட்டு எல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணி பெண்கள் எல்லாம் வந்து அங்க அலைமுதுவங்க பாத்தீங்களா?
0: ஆமா
1: ஆமா. அப்புறம் எங்க வீட்லயும் போனாங்க பாருங்கோ, புடைசூட போனாங்கோ, எங்க ஏரியாவே புடைசூட போனாங்கோ. அந்த கடையில வந்து கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம், பெரும் கூட்டம். அந்த கடையில வந்து அந்த, அதாவது அந்த கடையில உள்ள கேட்டு திறக்கிறதுக்கு முந்தி இவா வந்து சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுக்க இந்த மாதிரி முண்டி அடிச்சுட்டு இருந்திருக்கா.
0: சரி,
1: முண்டி அடிச்சுட்டு கடைசியில வந்து அங்க உள்ள போறதுக்கு முந்தைய எல்லாருக்கும் கை கால் டேமேஜ், அந்த கேட்டு கூட டேமேஜ் அடிச்சான். அவ்வளவு தூரம் இந்த ரிடக்ஷன் சேல்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு மோகமா இருந்திருக்காங்க. அப்புறம் அங்க போய் அதாவது 1000 ரூபாய்க்கு 5000 சாரி வந்து 5 சாரி மொத்தத்துல 5000 ரூபாய் அது வெகுமானம் தரும். ஆனா 1000 ரூபாய் கொடுத்தா 5 சாரி தரேன்னு சொன்னாலே இவங்க எல்லாம் போய் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்ப எங்க வீட்லயும் எடுத்துட்டு ரொம்ப ஜோரா வந்து வீட்டுல வந்து எல்லாத்தையும் எங்க அத்துக்காரி அப்படி காணிக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் எல்லாம் பார்த்தா அது இவங்களுக்கு வந்து அவசரத்துலதான் பார்த்தேன். அவசர துதி கடத்துல வந்து எது எதுன்னு நம்ம நோட் பண்ண முடியாது பாத்தீங்களா? அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அதாவது ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் லாங் லாங் எக்கோல அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சது அப்படி சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தோன்றது. அந்த அளவுக்கு இருந்தது. சொல்ல முடியல, இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இவங்க அவசர கதியில வந்து இப்படி இருந்து அவங்க அந்த 1000 ரூபாய் இழந்ததான் மிச்சமே தவிர அது வந்து எதுக்குமே உபகாரப்படலை. நான் வந்து எந்த வியாபாரிகளையும் தரப்பரவா சொல்லலை. இந்த இவங்களோட அந்த ரிடக்ஷன் சேல்ஸுக்குள்ள அந்த ஆர்வம் பற்றி இப்படி ஏமாந்ததா நான் சொல்றேன்.
0: ஓகே சார், பரவாயில்ல சார். பட் இதுவும் ஒரு அனுபவம் தானே?
1: ஆமா, நிச்சயமாக.
0: நன்றி சார், அழகா பயிர்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: யார் இங்க பேசுறீங்க சார்?
1: மேடம் கவிதா மேடத்துக்கு காலை வணக்கம். கோயம்பேடுல இருந்து பார்த்திபன் நலமா இருக்கீங்க மேடம்?
0: வணக்கம் சார், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: கரண்ட் வேற இல்ல சார் மேடம். லைன் தலைப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா மேடம்?
0: தாராளமா சொல்லலாமே.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம், பொன்னேரி தேங்கடையில இருந்து கலியில இருந்து பேசுறேன். அப்பா கவிதாவா, எப்படி மார்க்கே? நல்லா இருக்கியா?
0: நல்லா இருக்கே சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கே, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அதான் ஆன்சர் சொல்றேன். சொல்லுங்க சார், உங்க லைஃப்ல வந்து ஒரு விஷயம் கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துக்கு வச்சு இந்த விஷயத்துக்கு போய் கிடைச்சது
2: இல்ல. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சரியா சைக்கிள் ஓட தெரியாது, சைக்கிள் ஓட்டுவோம் பாத்தீங்கன்னா விழுந்து வாடுவோம், இடுப்பு வளைச்சு வளைச்சு ஓட்டுவோம். அப்ப என்னடா கஷ்டப்பட்டு கத்துக்கணும், ஆனா கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா ஓட்டி பயந்துட்டோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பாப்போம், சின்னதா சைக்கிள் ஓடுறது எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம் பாரு. அதுவும் ரெண்டாவது நான் ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட், 9 வாய்ஸ் மேல

0: நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டு இருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. நிகழ்ச்சியில் இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ல ஒரு விஷயம் வேணும்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம், அது கிடைச்சதுக்கு பின்னாடி சார் இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண விஷயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதா வந்து நான் வந்து நேயர்கள்ட்ட கேட்டிருந்தேன். நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-55-4 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த நேயர் யாரு வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: வணக்கம்,

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு தொடர்பான ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரன் நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேயர்களே, நேரம் 12 மணி 2 நிமிடம். தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்க வேண்டும், கல்வியை பாதியிலேயே கைவிடும் நிலையை மாற்ற வேண்டும், கிராமப்புற பகுதிகளில் உள்ள பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். இவைதான் நவோதயா பள்ளிகள் திட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது, திறமையான மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களால் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை என்ற காரணத்தினால் படிப்பினை கைவிட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாகக் கூடாது. அவர்களது திறமைக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் லட்சியம். திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்குமேயானால் அவர்கள் விரைவாகவும் சிறப்பாகவும் சாதிப்பார்கள் என்ற நம்பிக்கை மத்திய அரசிடம் உள்ளது. அதன் காரணமாகவே இந்த நவோதயா பள்ளிகள் திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சாதிப்பது என்ற லட்சியம் இருதரப்பிலும் ஒரு போலத்தான் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை கற்றலுக்கான வாய்ப்பு மற்றும் ஊக்கமளிப்பு. இவை இருந்தால் மாணவர் எங்கிருந்து வருகிறார், எத்தனை வசதி படைத்திருக்கிறார் என்ற பேதம் இல்லாமல் போகும். வசதி இல்லை என்றால் திறமை இல்லை என்றாகிவிடுமா? இதனை சோதனை அடிப்படையில் துவக்கி நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்த்த பின்னரே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வெற்றியே சரியான திறமைகள் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுப்பதுதான். உண்டு உறைவிட பள்ளிகளில் வழங்கப்படும் சிறப்பான கற்பித்தல் வழிகளை இவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் திட்டம்தான் இந்த நவோதயா வித்யாலயா திட்டம். இவர்களது பாடத்திட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் பாடங்களின் கூடவே இந்திய கலாச்சார மதிப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் குறித்த தேவையான புரிதலும் இருக்கும் வகையிலும், சாகசங்கள் பயிற்சி, உடற்கல்வி வகுப்புகள் என்று அனைத்தும் குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான வயது வரம்பின் அடிப்படையில் ஆங்கில வழி கல்வியும் வழங்கப்படுகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளையும் இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்த மாணவர் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு சென்று கற்கும் வாய்ப்பும் கிடைக்கிறது. இவர்களது பள்ளிக்கல்வி சிறப்பாக அமைய அங்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இவர்களுக்கும் ஒரு சூழலை கையாள்வது, வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றுவது, கொடுக்கப்பட்டுள்ள வசதிகளை பகிர்ந்து கொள்வது என பல வகைகளில் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள். மேலும் தங்கி படிக்க வேண்டிய மாணவர்களுக்கு போதுமான உறைவிட வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படுகின்றன. இங்கு பயிலும் மாணவர்கள் 3 மொழிகளில் தேர்ச்சி பெற பயிற்சி அளிக்கப்படுகின்றன. பல இடங்களிலிருந்து மாணவர்கள் ஒன்று சேரும் போது பல கலாச்சார வித்தியாசங்களையும் அதன் பலத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைப்பதாக அதிகாரிகள் நம்புகின்றனர். இது இந்தியாவின் பலத்தை அவர்களுக்கு சிறுவயது முதலே உணர்த்தும் என திடமாக நம்பப்படுகிறது. UPSC தேர்வுகளில் தேர்ச்சியாகும் மாணவர்களில் பலர் இது போன்ற நவோதயா பள்ளி மாணவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு மட்டுமல்ல, இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றே சொல்லலாம். கல்வியை கைவிடும் அளவில் இருந்த திறமையான மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் கிடைத்ததன் பலனாக இது போன்றதொரு பெருமையை எட்ட முடிந்தது என அதிகாரிகள் பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களில் போதிய வசதி இல்லாத மாணவர்களாலும் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட முடியும் என நிரூபித்திருக்கிறது நவோதயா பள்ளிகள் திட்டம். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய சவால்கள் குறித்து சிறப்பான முறையில் கற்றுத்தரப்படுகிறது. இதனால் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்ற இடைவெளி வெகுவாக குறைந்துவிட்டது என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வசதி என்றுமே தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. நவோதயா வித்யாலயாக்கள் இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக்கல்வி மற்றும் எழுத்தறிவு துறையின் கீழ் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பான நவோதயா வித்யாலயா சமிதி NVS நடத்தப்படுகின்றன. இன்று மாறி வரும் கால சூழலுக்கேற்ப புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் கல்வி திட்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம்தான் நவோதயா வித்யாலயா பள்ளிகள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் நவோதயா வித்யாலயா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோக்களுக்கு நேரம் சரியாக 12:08 மைட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டுருக்கேன். எஸ் எல்லாருக்குமே இனிய மதிய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எஸ் என் கூட சேர்ந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஸ்நேகர்களே, என் கூட சேர்ந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி நான் ஹாய் ஸ்நேகிதியில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு டேக்லைன். இந்த டேக்லைனை உங்களுக்கு கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளோ இல்லை ஏதாச்சும் அனுபவங்களோ ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952054. இது வெறுமனே பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஷோ அப்படின்றனால எஸ் பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து கால் பண்ண முடியும். ஸோ ஆண்களை இப்போ நாங்களே எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து முகநூல் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக வந்து பதிவு பண்ணலாம். எஸ் பெண்களே மீண்டும் கேட்டுக்கோங்க, நீங்கள் நம்ம ஷோ வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் குறித்து, அதாவது முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற டாபிக் குறித்து நீங்கள் என் கூட பேசணும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952054. அடுத்த ஃபர்ஸ்ட் கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேட் ஒன்று தெரியும் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.
3: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
4: நான் ரெடி, கிளம்புவோமா?
3: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
4: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
3: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
4: எடுத்துக்கிட்டே சந்தியா.
3: 100-150 கிராம் எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10-20 கிராம் இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
4: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
3: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
4: நீ சொல்றதும் சரிதான்.
3: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும்? நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. ஹாய் ஸ்நேகிதியே,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய் ஸ்னேகிதியே, ஸ்டுடியோ குளக்கல் நேரம் சரியாக 12:12 மைட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள். 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு, ஏன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திருப்பீங்க நினைக்கிறேன். எஸ், வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும், எஸ் வேலைக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸோ ஒர்க்காக இருக்கணும் கிளம்பி குட் ஆஃப்டர்நூன் சொல்லிவிட்டு என்னுடைய இந்த மதிய ஷோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ் ஹாய் ஸ்னேகிதியில் நான் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும். இந்த ஒரு டேக்லைனில் நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்து என் கூட வந்து தாராளமாக பகிர்ந்துக்கலாம். ஸோ ஒரு ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுருக்கேன். எஸ், இது வந்து பெண்களுக்கான ஒரு ஷோன்றதுனால ஸோ இதில் வந்து பெண்கள் காலர் மட்டும்தான் வந்து கால் பண்ணி பேச முடியும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986008 மற்றும் 2952005 ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் கலா மேம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்களா மேம்? சொல்லுங்க, முயற்சி திருவினையாக்கும் இந்த ஒரு டேக்லைன் சொன்ன உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் வந்து நிகழ்ந்திருக்கா?
2: வேலை கிடைக்கிட்ட படிச்சு சும்மாதான் எதோ ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை. அதனால சரி வேலை கிடைக்கவே கிடைக்கிட்டேன், ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு மிஷின் தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணுங்க நம்ம. அதனால கிடைக்கும் கிடைக்கிட்டே வீட்டுல ஒரு மிஷின் கட்டுக்கிட்டேன், நானு தண்ணி கட்டிக்கிறேன், நான் கட்டிங் தெரிஞ்சு அப்புறம் போடுறேன், லஞ்ச் பேக் போடுறேன். சரி இது இந்த வருஷமா எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிச்சு கட்டினுக்கா, வீட்டுல மத்தா ஒரு மிஷின் வாங்கி தைக்கிறாங்க, எல்லாத்தையும் வீட்டுல வேலை கட்டாவே தைச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு.
1: ஓகே, அதாவது முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இன்னும் திருவினை ஆகலை இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ஆகும், கவலைப்படாதீங்க. ஓகே, குட் திங்ஸ் டேக் டைம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் எடுக்க நடக்க கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். கட் ஆயிட்டங்க நினைக்கிறேன். எஸ், நேர்களே, நீங்கள் வந்து எங்களுக்கு மிஸ் கால் கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா எங்களால் வந்து கால் பேக்லாம் பண்ண முடியாது. எஸ், கால் பண்ணால் கொஞ்சம் பேசுங்க, அண்ட் தென் இந்த லைன் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் கால் வந்து அட்டன் பண்ணிடுறீங்க, ஒருவேளை நமக்கு லைன் கிடைக்காதோ அப்படின்ட்டு வந்து நீங்கள் லைன்லேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால எங்களுக்கு கால் வலிக்கும் இல்லையா? எஸ், கால் அட்டன் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு பேசுங்க, அண்ட் தென் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நெட்ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்தாலும், டியூட் திரைப்படத்துலேருந்து சாயா பியங்கரோடைய இசையில் பால் டப்பாவுடைய வரிகளில் சாயா பியங்கர், பால் டப்பா, பூமிகா மற்றும் தீப்தி நால்வரும் இணைந்து பாடிய டியூட் திரைப்படத்தில் அழகான பாடல் ஊரும் பிளட்டு தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் 101.4 எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூளே.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேர்களே, நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஹாய் ஸ்நேகிதியே,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியாக 12:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பேசியிருக்கேன். ஏன் கூட சேர்ந்து ஹாய்ஸ் நீங்கள் இதே தான் கேட்டிருக்கேன். எஸ், வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வேலைக்கே போகாமல் இப்போ தான் தூங்கி இருந்து நம்ம ஷோலாம் கேட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இந்த ஷோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு முன்னாடியே. எஸ், இன்றைக்கி நான் ஹாய்ஸ் நீங்கள் இதில் என்ன டாபிக் கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும். இந்த ஒரு டேக் லைன் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் என்னெல்லாம் ஞாபகம் அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக என் கூட வந்து கால் பண்ணி வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298600038 மற்றும் 295200554 மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் என் கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனுங்க, டயல் பண்ணுங்க 298600038 மற்றும் 295200554. அடுத்த கலர் போகிறதுக்கு

சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்தலாம். எஸ் இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது பார்த்த முதல் நாளே, ஸோ பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே அப்படியே இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்ம வந்து ஸ்டன்னாகி நிற்கிறோமா அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரை அப்படின்ற ஒரு லிரிக்ஸிஸ்ட் வந்து எஸ் வேட்டையாடி விளையாடு திரைப்படத்தில் இருந்து தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் உன்னி மேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இருவரும் இணைந்து பாடிய பார்த்த முதல் நாளே அப்படின்ற பாடலாம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த பாட்டு இந்த மாதிரி ரிலேட்டெலாம் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் கால் தாராளமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்கலாம். எஸ் அடுத்த கால் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பார்த்து வந்துடலாம். ஸ்டேட் யூனிட் திரு 101.4 எல்லாமே எப்போவுமே சமதூல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு, கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

101.4 இங்க எல்லாமே தூளு. ஹாய் ஸ்நேகிதியே, வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளர்க்கு நேரம் சரியாக 12:31 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற இந்த ஒரு டாக்லைனை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன விஷயம்லாம்

0: வருது. உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கா, நீங்கள் தாராளமாக கால் பண்ணி எங்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம். எஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003038 மற்றும் 2952005454. மீண்டும் சொல்கிறேன், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு டேக்லைன் சொன்ன உடனே உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் எதாவது வந்து ஞாபகம் வந்தாலோ, உங்கள் வாழ்க்கையோட அனுபவங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003038 மற்றும் 2952005454. சின்ன ஒரே ஒரு குறிப்பு கூட டிஸ்கிளைமர் மட்டும் போட்டுக்கலாம். ஹாய் ஸ்நேகிதேன்றது ஒரு பெண்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ அப்படின்றனால இது பெண்கள் மட்டும் தான் கால் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பெண்களாக தான் நீங்கள் கால் பண்ணி கேட்டு பேசி பகிர்ந்துக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் காலர் என்ன போல இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ஓகே, கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேர்களை நீங்க கால் பண்றது வந்து எங்களுக்கு வருது, கொஞ்சம் அட்டன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மிஸ் கால் விடாதீங்க, பிகாஸ் எங்களால் வந்து கால் பேக் பண்ண முடியாது. அதனால கால் பண்ணா ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. அடுத்த காலர் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அடுத்த காலர் இனிப்பில் வராங்க. வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி மேம்?
1: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கோம் மேம். சொல்லுங்க மேம், முயற்சி திருவினையாக்கும் இந்த ஒரு வரி சொன்ன உடனே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவம் என்ன, எந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது?
1: வாழ்க்கையில நிறைய இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இப்ப இந்த இதே நம்ம முயற்சி பண்ண பண்ணதான் நம்மளுக்கு அது கணக்கு போகுது.
0: அதாவது இப்ப லைன் கிடைக்கிறத சொல்றீங்க.
1: ஆமா சார், இதே வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது. அதை நம்ம பங்கேற்றுக்கிறோம், உங்க முகமே தெரியாத நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறோம், ஒருத்தர ஒருத்தர் நலன் விசாரிச்சுக்கிறோம். இது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஆரோக்கியம்.
0: ஓகே, இந்த விஷயம் தான் பண்ணா நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து அனுபவமா எடுத்து இது சொல்றீங்க இல்லீங்களா?
1: இது தினசரி ஒவ்வொரு நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது, அது கிடைக்கு போ மறுநாள் இருக்காவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடியா உட்காந்துருப்பேன். இது பிஸியா இருக்குன்னா ஆனாலும் கிடைக்குது. இன்னொன்னு வந்து வாழ்க்கையில வந்து முயற்சியும் வேணும், நம்ம மேல நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பிக்கையோட வயசாயிட்டதுன்னோ அப்படி எதுவும் ஒண்ணு நம்மகிட்ட காசு பணம் வசதி இல்லைன்னோ எதையும் யோசிக்க கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடந்தொடன்னு முயற்சி பண்ணம்னா எந்த விஷயமும் நடக்கும், எந்த வேலையுமும் நடக்கும்.
0: போயிடக்கூடாது. வாழ்த்துக்க கால் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கு.
1: இடம் வாங்கி வீடு கட்டுனதால நான் இதை சொல்றேன்.
0: ஓகே ஓகே மேம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. ஸ்நேயர்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம கூட வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு கால் பண்ணி பேசுறதே வந்து இந்த முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு டேக்லைனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இட்ஸ் ஓகே, அடுத்த கலர் வந்து இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யாரங்க வந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வணக்கம் வித்யா மேம், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க?
0: சூப்பரா, நானும் சூப்பரா இருக்கேன் மேம். சொல்லுங்க, முயற்சி திருவினையாக்கும் இந்த ஒரு டேக்லைன் சொன்ன உடனே உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது?
2: எனக்கு வந்து ஆங்கில மொழி வந்து ரொம்ப சரளமா பேசணும்னு ஆசை.
0: ஓகே,
2: அது நான் முயற்சி எடுத்து ஒரு 4 மாசத்துல அதே மாதிரி பேச கத்துக்கிட்டேன்.
0: ஓ அப்படிங்களா, சூப்பர்.
2: ஆமா, அதுதான் ஞாபகம் வருது.
0: ஓகே ஓகே, அதாவது முயற்சி செஞ்சா என்ன வேணா நம்ம வந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: கண்டிப்பா.
0: ஓகே ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி
2: நன்றி.
0: அடுத்த கால யாருன்னு பாத்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்
0: மேம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவேத்தூர் பத்மாவதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க மேம், முயற்சி திருவினையா?
3: முயற்சி வந்து எந்த வேலையிலயே நம்ம முயற்சி பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், நமக்கு ஒரு ஒரு இது வரும்.
0: உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி என்ன என்ன நடந்திருக்கு, ஏதாவது அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா?
3: என் வாழ்க்கையில ரொம்ப பசங்களுக்கு எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 4 ஏக்கரா பயிரை வச்சு அவங்களும் படிக்க வச்சு அவங்களும் எல்லாம் கவர்மெண்ட் வேலை இருக்கிறாங்க. நான் முயற்சி பண்ணி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இப்ப வந்து முயற்சி பண்ணமா நம்ப காலம் முடிச்சு நான் ட்ரை பண்றேன், லைன் கிடைக்கல.
0: ஆனா இப்ப கிடைச்சிருச்சு.
3: இப்ப முயற்சி பண்ணி பாப்போம்னு பண்ண பாரு
0: நன்றி. ஆஹா, நமக்கு காலேஜ் வர்றதே வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணி அது வந்து லைக் இந்த டேக்லைனோட கம்பேர் பண்ணுறாங்க. எஸ், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது லைன் கிடைக்கும்.

0: இருக்கிறது எனக்கு தெரியலப்பா. ஆனால் நம்ம எல்லா காலம் அட்டெண்ட் பண்ணி தான் இருக்கோம், பட் இட்ஸ் ஓகே. அடுத்த காலம் இன்னப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நலமா இருக்கு மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேங்க சார். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள்.
0: நன்றி நன்றி மேம். சொல்லுங்கள், இந்த ஒரு டாக்லைன் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வருது மேம்?
1: சைக்கிள் ஓட்டி கத்துக்கணும்னு சின்ன வயசுல அது ஓட்டி முயற்சி பண்ணி கத்துக்கிட்டேங்க சார். அப்புறம் நான் ஸ்கூலுக்கு அது தனியா எடுத்துக்கிட்டு எல்லாம் போற அளவுக்கு எல்லாம் வளர்ந்தேன். ஏன்னா அது முயற்சி பண்ணுதான் திருவினை ஆயிடுச்சு எனக்கு.
0: அதுக்கப்புறம்
1: இப்போ வந்து நான் ஆன்லைன்ல வந்து தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். அது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஃப்ரீயாவே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. அதை நான் இப்ப தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: சூப்பர்.
1: நாலு லைன் பாடட்டுமா?
0: மேம் ஆ சரி ஓகே, ஒரு ரெண்டு லைன் பாடுங்க, ஏன்னா அடுத்த கலை இணைப்பில் இருக்காங்க. ஒரு ரெண்டு லைன் போதும்.
1: வான்முகில் வாழாது பெய்க மணிவலம்.

0: சூப்பர் சூப்பர் மேம், சூப்பராக பாருங்க. உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே ட்ரை பண்ணிட்டே இருங்க, சரிங்களா?
1: முயற்சி திருவணி ஆக்குதுங்க சார்.
0: நன்றி நன்றி மேம்.
1: வாய்ப்பு கொடுக்கறதுனால நாங்க முயற்சி பண்ணி பேசி உங்ககிட்ட
0: நன்றி நன்றி
1: தெரிவிக்கிறோம். அதே ஒரு முயற்சி தாங்க சார். நன்றிங்க.
0: தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: ஆஹா, காலர்ஸ் வந்து சூப்பர் டாபிக் எல்லாமே வந்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க. எஸ் நேர்களே, அதுதான் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணால் அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பலனை கொடுக்கும். அதுதான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்ற ஒரு டேக்லைன். எஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அனுபவங்கள் இருந்தால் தாராளமாக என் கூட வந்து கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். தாமரையுடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில், சுதாவுடைய குரலில், வரணமயனம் திரைப்படத்திலிருந்து, அனல்மேலை பணி தொழில் பாடலிருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் திரு 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: 101.4 இங்க எல்லாமே தூள். ஹாய் ஸ்நேகிதியே, வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹாய்ஸ், நீங்கள் இது ஸ்டுடியோ கிளாக்கர் நேம் சரியாக 12:46 ஆகிட்டு இருக்கு. கிட்ட இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதுள்ள ஹாய்ஸ் நீங்கள் நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டு இருக்கேன். எஸ், நான் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக் தான் கொண்டு வந்தேன். அந்த டாபிக் தான் இப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த காலர் பார்த்துருவோம். வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் ராயப்பேட்டையிலேருந்து லலிதான்னு பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம் மேம், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கலா?
0: நலமா இருக்கேன் மேம். சொல்லுங்க மேம், முயற்சி திருமணம் யாக்கும்.
1: விஷுவலி சேலஞ்சுடு லேடி நானே.
0: ஓகே மேம்.
1: பட் ஆனா ஆண்ட்ராய்ட் போன் எல்லாம் நீங்க நார்மல் பர்சன்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி சரளமா யூஸ் பண்ணுவேன்.
0: ஓகே, ஆக்சுவலி ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே இங்கே வந்து நார்மல் பர்சன் தான். நார்மல்ன்றது இல்லை, அப்நார்மல் இல்லை. ஓகேங்களா? புரியுது புரியுது புரியுது மேம்.
1: எஸ் எஸ், எங்களை மாதிரி இல்லைன்னு நான் அந்த
0: புரியுது புரியுது புரியுது புரியுது
1: புரியுது. நேரேட்டர் போட்டிருந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட சொல்லுவான், நீ தான் நீ போன முழுக்க முழுக்க யூட்டிலைஸ் பண்றேன், நாங்கள் கால் வந்து அட்டெண்ட் பண்றோம்.
0: ஓகே, உங்களுக்கு இது வந்து ஈஸியா இருக்குல்ல, நீங்க தனியா இதுக்குன்னு ஏதாவது பிராக்டிஸ் எல்லாம் பண்றீங்களா மேம்?
1: இல்ல இல்ல, நம்மளோட ஒரு

0: எனக்கு படிச்சு சொல்லும் அதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டேன்னா, நீங்க ஏதாவது மெனு வந்து நீங்க டக்குன்னு தொட்ட உடனே உங்களுக்கு செலக்ட் ஆயிடும் இல்லையா?
1: ஆமா ஆமா மேம்.
0: பட் எங்களுக்கு அப்படி கிடையாது, டபுள் டேப் பண்ணாதான் செலக்ட் ஆகும்.
1: ஓகே.
0: அதனால ஃபுல்லா தரோவா என்னென்ன ஸ்கிரீன்ல இருக்குங்கறத கைய வச்சு அழகா படிக்க வச்சு கேட்டு அப்புறமா நம்ம டபுள் டேப் பண்ணினாதான் அது செலக்ட் ஆகும்.
1: வாவ், சூப்பர். இப்ப நீங்க நம்பர் கூட அப்படி டயல் பண்ணி போடுங்க இல்லீங்களா நமக்கு? இப்ப நீங்க நம்பர் கூட டயல் பண்ணி அப்படி தான் போடுங்க இல்லையா?
0: ஆமா ஆமா, கான்டாக்ட்ல போய் நான் எல்லா நம்பரும் சேருவேன். ஒரு புது நம்பர் சேவ் பண்ணலாம் பண்ணுவேன், மெயில் அனுப்புவேன்.
1: வாவ்,
0: ஈவன் தமிழ் கீபோர்டு மாத்தினு தமிழ்லயும் டைப் பண்ணுவேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம்.
0: அதனால முயற்சிய திருவினையாக்கம் சொல்றீங்களே, அதுக்கு அதுதான் வேற நம்மளால முடியும்.
1: எஸ் எஸ், கண்டிப்பா கண்டிப்பா மேம். வாழ்த்துக்கள், ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அனுபவங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு.
0: இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ட் வந்து நம்மளால ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்லாம் இதுல உட்காந்து யாராவது கேட்டு இருக்கிற வாழ்க்கை இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும்னு சொல்றேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம், கண்டிப்பா இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாவும்
0: பண்ண முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி மேம் உங்களோட அனுபவங்களை
0: பகிர்ந்து. பிளைண்ட் சப்போர்ட்டட் ஆப்ஸ் நிறைய இருக்கு, நான் அது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரூபா நோட்டல டினாமினேஷன் நானே
1: பாத்துருவேன்.
0: இப்ப ஒரு கவர், ஒரு பொருள் இருந்ததுன்னா கவர் மேல அது என்ன பொருள் என்ன, ஒரு மாத்திரை ஸ்டிப்பு கூட நான் பின்னாடி படிச்சு தெரிஞ்சுருவேன் அது என்ன மாத்திரை.
1: கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட அனுபவங்கள் வந்து எங்கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எஸ், ரொம்ப நன்றி. கண்டிப்பா இது வந்து பலருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். நன்றி மேம்,
0: தேங்க்யூ.
1: நன்றி. எஸ், நேர்களே, அதுதான், அதாவது ஒரு மாற்றுத்திறன் அப்படின்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாமே தவிர, ஸோ நார்மல் அப்நார்மல் அப்படின்லாம் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. இங்கே வந்து எல்லாருமே வந்து சமமான சராசரியான மனிதர்கள் மட்டும்தான். ஸோ எல்லாமே இங்கே வந்து நார்மல் தான். ஸோ பார்வை இழந்துட்டாங்க அப்படின்றனால வந்து லைக் நார்மலுக்கு அகேன்ஸ்டான வேர்டு வந்து அப்நார்மல் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம நார்மலான பீப்புள் மென்ஷன் பண்ணும்போது இது வந்து நம்ம அப்நார்மல் சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் வந்து தனிப்பட்ட விதத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன். எஸ், மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம ஏன்னா மாற்றுத்திறன் வாய்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். பட் இருந்தாலுமே ரொம்ப சூப்பர்ல. எஸ், நம்ம வந்து லைக் கண் பார்வை இருந்துமே நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாலுமே கஷ்டப்படுறோம். பட் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு அதை வந்து கடினமாக இருக்கும், அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு முயற்சி பண்ணால் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து இந்த ஒரு டாப்பிக்கு பொருத்தமான அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. எஸ், கண்டிப்பாக இதை வந்து கேட்டுருக்கவங்க யாரும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி லைக் நீங்கள் இதுலேருந்து சில விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்த கலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்தாலும் த்ரீ திரைப்படத்திலிருந்து தனுஷுடைய வரிகளில் அனிருத்தோடைய இசையில் தனுஷ் மற்றும் ஸ்ருதிவாசன் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான படம் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்ம தூள்.

0: ಸ್ನೇಹಿದೆಯೇ?
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கலக்கணும். சரியாக 12:53 மேடம் ஆகிட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்பா எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல். எஸ் ஹாய் ஸ்னேகிதில் அடுத்த கலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், அண்ணன் வந்து மாலிதேவி பேசுறேன்.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க? நாங்க கடை வச்சிருந்தோம், என்ன கடையில விட்டது எனக்கு உண்மையிலே அது எதுவுமே தெரியாது எனக்கு. ஆமா, எடை போடுறதோ எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. வீட்டு விட்டு வெளியே போகாம இருந்ததுனால அதுல வந்து நம்ம பார்த்து அது அனுபவத்துல முயற்சி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அத முயற்சி எடுத்து அதுக்கு உண்மையிலே நம்ம முயற்சி செய்தா எதுவுமே நம்மளால முடியாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எனக்கு அப்ப புரிஞ்சுது. அந்த நேரத்துல புரிஞ்சு அப்ப எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரியும் மளிகை கடையில அப்ப நான் சொல்லுது 87ல, அப்ப வந்து எல்லாமே நம்ம கைட்டு பார்சல் போடுறது எல்லாமே நம்ம இதான் இருக்கும். இது மாதிரி பேக்கிங் பண்றது அப்படி ஒட்டுறது எதுவுமே கிடையாது.
1: நேர்களே, ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களோட அனுபவங்களை வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. எஸ், நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டான அனுபவங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க, அதுதான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எஸ், ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி வந்து எனக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு நான் முயற்சி பண்ணால் அது வந்து நடந்துச்சு அப்படின்னாரு. எஸ் நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்டாக வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க. எஸ் அதுதான். ஸோ நான் இந்த டாபிக் எடுத்ததுக்கான முக்கிய காரணமே, ஸோ ஒரு விஷயம் நமக்கு வந்து வரலையே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்து சோர்ந்து போயிட்டு உட்காராம, ஸோ அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டா, அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பலன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து திருவினையாகும் அப்படின்ட்டு நம்புங்க. உங்களுடைய உழைப்பு மேலே, உங்களோட செயல் மேலே நம்பிக்கையை வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. ஸோ இதுதான் வந்து சயின்ஸுமே சொல்லுது, இதை வந்து சும்மா நம்ம வந்து சொல்லல, அறிவியலுமே இதை தான் சொல்லுது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணிங்கன்னா அதுக்கு எதிர்வினை இருக்கும். நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் வந்து தான் ஆகணும், அதுதான் வந்து நியதியும் கூட. ஸோ கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை, உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் மட்டும் இருந்தாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி கூட தோற்று போங்க. தோற்று போகிறத விட ட்ரை பண்ணாமல் இருக்கிறதா வந்து உங்களுக்கு பயங்கரமான வந்து கில்ட்டு தரும். ஸோ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக தோக்க மாட்டீங்க, கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் இருந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஷோவோட இப்போது நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அழகான ஒரு பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது.

நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க திரை கானம் வித் மீ ஆர்ஜே கவிதா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு 60s 70s வந்த சூப்பரான பாடல்களாக உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிக்குயில் படத்துக்காக குயிலே கவிக்குயிலே ஆக என்ன குப்புற மாதிரி இருக்கலை அந்த பாட்டு தான். எஸ் ஜானகியோட வாய்ஸில், பஞ்ச அருணாச்சலமோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணா.

0: கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
2: என் அறிவு கண்ணை திறந்து
3: வச்சுட்டேன். துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 1:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கான நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 60s 70s அந்த காலகட்டங்களில் வந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்துலேருந்து ஜானகி தேவி அப்படிங்கிற பாட்டு. சித்ராவோட வாய்ஸில் சங்கர் கணேஷோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:21 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதிலி என்னை காதலி அந்த பாடத்துலேருந்து நானும் முந்தன் உறவை அப்படிங்கிற பாட்டு. எஸ்பி பாலசுப்ரமணியோட வாய்ஸில், டி ராஜேந்திரோட லிரிக்ஸில், டி ராஜேந்திரோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

இதய கதவுகளை திறக்க ஓடி வந்தேன் சிறையில் சிக்கிக் கொண்டதேனம்மா.

ரேடியோ எஃப்எம் புள்ளினால் இங்க எல்லாமே தூரம். காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:30 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் தான் கேட்டுட்ருக்கீங்க. 60s, 70s, 80s அந்த காலகட்டங்களில் வந்த பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ராசாத்தி அந்த படத்துலேருந்து பொன்மானை தேடி அந்த பாட்டு, மலேசியா வாசுதேவன் அண்ட் எஸ்பி சைலஜா சேர்ந்து பாடின பாட்டு, முத்துலிங்கமோட வரிகளில் கங்கை அமரனோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் 1:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் என்ன, தர்மயுத்தம் படத்துலேருந்து ஆகாய கங்கை அப்படிங்கிற பாட்டு. சூப்பரான பாட்டுங்க. மலேசியா வாசுதேவன் அண்ட் ஜானகி சேர்ந்து பாடின பாட்டு. எம்ஜி வல்லபான் அவங்களோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

நேரம் 1:51 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரைக்கானம். திரைக்கானம் நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல்னு பாத்தீங்கன்னா, அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாட்டு. ஜெயச்சந்திரன் அண்ட் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 1:55. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 1:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண இந்த ஷோ திரைகானம். ஸோ திரைகானம் நிகழ்ச்சியை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை இதோட வைண்டப் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு இப்போதைக்கு கிளம்பிக்கிறது ஆர்ஜே கவிதா. திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கே போகும் ரயில் படத்துலேருந்து பூவரசம் பூ பூத்தாச்சு அப்படிங்கிற பாட்டு. எஸ் ஜானகியோட வாய்ஸில், கங்கை அமரனோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்லை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிழக்கில் நேரம் சரியா 2:01 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கள் எல்லாமே எப்பவுமே செமதுல. நேர்கள் தற்போது 101.4 கேட்கவிருப்பது
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: எஸ் நேயர்களே, 101.4 ரெயின்போ மெலோடிஸ் தான் கேட்டிருக்கீங்க. எஸ் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எஸ் ரெயின்போ மெலோடிஸில் உங்களுக்காக முதலாவதாக வரவேற்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் கேஜே ஜெசஸ் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் தான் ரெயின்போ மெலோடிஸில் முதலாவதாக உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பவுமே செமதூள்.

வணக்கம். ஸ்டுடியோ கக்கல் நேரம் சரியாக 2:07 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூள். 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக்கு தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் மீண்டும் நானே தான், நானே வந்துட்டேன். எஸ் என் கூட சேர்ந்து ரெயின்போ மெலோடிஸ் இதமாக இசையை தான் கேட்டுருக்கீங்க. இந்த மண்டே மதியம் அதுமா நல்லா சாப்பிட்டுட்டு வந்து இப்போ தான் ஹபாடா அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படியே கண்ணு உங்களுக்கு வந்து தூக்கத்தை நோக்கி சொக்கும். ஆனால் அந்த தூக்கத்தை கெடுக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டோம். அடுத்து நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு எல்லாமே உங்கள் தூக்கத்துக்கு

அலாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குமே தவிர, உங்க காதில் அப்படி தேன் வந்து பாயிற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஒருபோதும் அது வந்து உங்களோட தூக்கத்தை வந்து கெடுக்கவே கெடுக்காது. உங்க தூக்கத்துக்கு வந்து நான் கேரண்டி அப்படின்ட்டு சொல்லிக்கிறேன். எஸ், அதனோட வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் மறுபடியும் திரைப்படத்தில் வந்து இளையராஜாவுடைய இசையில் ஜானகியுடைய வரிகளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட் 103.4 எல்லாமே எப்போவுமே சமதூள்.

வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 2:14 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள். எஸ், 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ மெலோடிஸ் இதமாக இசையாக தான் கேட்டிருக்கீங்க. மண்டே மதியாதமாக பயங்கரமாக வந்து சாப்பிட்டு வந்து இப்போ தான் நிம்மதியாக ஹப்பாடா அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கண் அப்படியே தூக்கத்தை நோக்கி பயணிக்கும். ஆனால் உங்களோட தூக்கத்தை கிடைக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து எந்த பாட்டுமே ப்ளே பண்ண மாட்டோம். எஸ், உங்கள் தூக்கத்துக்கு தாளாட்டு பாடுற மாதிரியும் காதில் அப்படியே தேன் வந்து பாடுற மாதிரி, அதாவது காதில் வந்து தேன் வந்து பயிற மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம், இந்த பாடல்கள் எல்லாமே உங்களோட தூக்கத்துக்கு ஒரு தாளாட்டு தான் பாடுமே தவிர ஒருபோதும் உங்களுக்கு தூக்கத்தை வந்து கிடைக்காது அப்படின்ட்டு இந்த மதிய விலையை வந்து நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு, அடுத்ததாக உங்களுக்காக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதமாக இசையாயில் இளையராஜாவுடைய இசையில் ஆர்வி உதயகுமாருடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியமுடைய குரலில் மற்றும் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேட் யூனிட் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே செமதூள்.

உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: எஸ் நேயர்களே, ஒரு நாளும் உன்னை மறவாதேன் அப்படின்ட்டு ஒரு பாடல் ஒன்று பியூட்டிஃபுல்லாக வந்து ஜானகி மற்றும் எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸில் வந்து கேட்டிங்க. எஸ் அடுத்ததாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் இளையராஜாவுடைய இசையில் வாலியுடைய வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் அவர்கள் குழுவினரோடு இணைந்து பாடிய ஒரு பாடல் ஐ லவ் இந்தியா திரைப்படத்தில் வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்து வந்தலாம். ஸ்டே டியூன் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாலில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ மெலடிஸ். எஸ் ரெயின்போ மெலடிஸோட நிறைவு பகுதியை வந்து நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எஸ் நிறைவு பாடலாம் உங்களுக்காக ஏஆர் ரகுமானுடைய இசையில வைரமுத்துடைய வரிகளில் மனு மற்றும் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட் ரெயின்போ எஃப்எம் 91.4 எல்லாமே எப்பவுமே செமதுவுல.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேயர்களே, இதுவரை அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கிய நிகழ்ச்சியை கேட்டீர்கள். நேயர்களே, நேரம் 2:30. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரல் நிகழ்ச்சி.

0: لي. कामिल बुल्के की हिंदी सेवाओं के लिए 1974 में भारत सरकार ने उन्हें पद्म भूषण की उपाधि से सम्मानित किया। 17 अगस्त 1982 को दिल्ली में इस अद्भुत शोध शिल्पी, राम कथा अनुरागी, बहुभाषाविद और हिंदी भाषा के अनन्य सेवक का निधन हो गया। उनकी मृत्यु शैया पर मात्र 2 पुस्तकें थीं, बाइबल और गोस्वामी तुलसीदास जी की विनय पत्रिका। उन्हें दिल्ली में ही दफनाया गया।
1: 36 साल बाद वर्ष 2018 में पद्म भूषण फादर कामिल बुल्के का पार्थिव अवशेष दिल्ली से उनकी कर्म भूमि रांची लाया गया। उनके अवशेष को पूरे सम्मान के साथ रांची सेंट जेवियर कॉलेज में दफनाया गया।
0: महान शब्द शिल्पी और हिंदी साहित्य के इस पुरोधा फादर कामिल बुल्के बाबा को हमारा आभार सहित शत शत नमन।
2: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत और उमंग की तकनीकी टीम के साथ यानी
3: जगबंधु,
2: चेतना
3: और फैजान के साथ विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग
5: रेबो एफएम 100.4।
6: நேயர்களே, நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மெண்டிராட்டா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 3:03 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூல். 101.4 ஹலோ டாக்டர் தான் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினத்தை

0: பண்ணிட்டு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் கே ஏ பாலசுந்தரம் அவர்கள் வந்து நம்ம கூட இன்றைக்கி நேர்காணல் கொடுக்கறதுக்காக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: ரெயின்போ எஃப்எம் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள்.
0: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
1: ஆல் குட் நல்லா இருக்கேங்க.
0: எஸ் டாக்டர், ஆக்சுவலி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அந்த ஒரு நாளை ஒட்டி இன்றைக்கி வந்து நம்ம வந்து நேர்காணல் வந்து எடுக்க இருக்கும். பேசிக்காகவே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைனா என்ன, அதாவது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைனா என்ன அப்படின்னு நேர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் மட்டும் நம்ம கொடுத்துடலாம் டாக்டர். எஸ் சொல்லுங்கள்.
1: ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி டே அப்படின்றது வந்து உலகம் முழுக்க July 15 நம்ம கொண்டாடுறோம். இந்த டேயை முன்னிட்டு மந்த் லாங் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், கேம்ப்ஸு அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோடைய கான்செப்ட் வந்து இந்தியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது.
0: ஓகே,
1: அது ஏன் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற ஒரு ஃபீல்டை பற்றி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜென்ரலாகவே மக்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாலே அழகுக்காக பண்ணுற சர்ஜரின்றது அவங்க மைண்டில் வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுது.
0: ஆக்சுவலி ஃபிசிக்கலாக முகபாவனைகளை வந்து நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இப்போ வரைக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு.
1: ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரியை வந்து பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கால்ட் அ ஹெட் டு ஃபுட் சர்ஜரி, அதாவது வந்து உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துலேயும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம்.
0: ஓகே,
1: அதில் வந்து இந்த அழகுபடுத்துகிற சர்ஜரின்றது ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் தான்.
0: ஓகே,
1: இதை தவிர்த்து பல விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பேர்ன்ஸ் ரிலேட்டட் சர்ஜரி, ஹேண்ட் இன்ஜுரிஸ், அது தவிர்த்து வந்து இப்போ கேன்சரில் பாதிப்பானவங்களுக்கு வந்து கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை தவிர்த்து வந்து இப்போது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் வந்து அடிபடுறவங்களுக்கு வந்து இப்போ காலில் வந்து தசைகள் அதெல்லாம் இழந்துட்டாங்கன்னா அதை திருப்பி வந்து சரி பண்ணுறது, மூஞ்சியில் வந்து அடிபட்டு மூஞ்சியில் ஃப்ராக்சர்ஸ் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அன்னப்பிளவு, கையில் வந்து அப்நார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி வந்து குழந்தைகள் பிறவிலேயே வந்து கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே அது பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரி கடையில் அடங்கும்.
0: ஓகே நேயர்களே, எக்ஸ் அதாவது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தினத்தை முன்னிட்டு, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நம்ம கூட வந்து டாக்டர் வந்து தெளிவாக வந்து ரொம்ப விரிவாக வந்து விளக்கி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வந்து டாக்டர்கிட்ட பேசலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952005454. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை அதாவது ஒட்டுண்ணி அறுவை சிகிச்சை பற்றி ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952005454. ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டாங்க டாக்டர், போயிடலாங்களா?
1: எஸ்
0: எஸ் வணக்கம், சொல்லுங்கள்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம்.
1: வணக்கங்க,
0: உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை, வெங்கடேஷ் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா?
2: கை கால்லாம் விட்டுட்டு அடிபட்டு விரல் போயிடுச்சு அப்படின்னு ஏதோ பிளாஸ்டிக் பையில இது மாதிரி ஐஸ் கட்டி போட்டு உடனே ஒரு 2-3 hoursல நியர்பை இதுல போனீங்கன்னா உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எது எது பிளாஸ்டிக் சர்ஜரி, எந்த சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரியால பண்ண முடியாது, அடுத்தது இது ரெண்டு மட்டும் சொல்ல நான் கேட்டுக்கேன்.
1: நன்றி. தேங்க்யூ, நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஸ்டேட். அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலேயே வந்து Top 2 இருக்குது இண்டஸ்ட்ரீஸில். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது நிறைய பேர் வேலை செய்வாங்க, அண்ட் நிறைய பேருக்கு வந்து அடிபடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது வேலை செய்யும்போது அவங்களுக்கு கையில் வந்து ரொம்ப காமனாக வந்து மெஷினில் வந்து கட் ஆகி அந்த விரல் வந்து துண்டாக வந்து போயிடும். ரெண்டாவது ரொம்ப காமன் வந்து பைக் கிளீன் பண்ணும்போது வந்து பைக் செயின் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் வந்து ரொம்ப காமனாக நடக்கும். இதில் என்னென்னா அந்த அடிபட்ட பாகத்தை கரெக்டாக அவங்க ப்ரிசர்வ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை திருப்பி இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ப்ரிசர்வ் பண்ணுறதுனா எப்படி டாக்டர்?
1: எஸ் ஸோ ப்ரிசர்வ் பண்ணுறதுனா எப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு கவரில் போடுறதுக்கு பதிலாக அதை வந்து நம்ம வந்து கோல்டு ஸ்டோரேஜ் அதாவது ஐஸில் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஆனால் ரொம்ப முக்கியம் இதில் என்னென்னா அந்த அடிப்பட்ட பகுதி வந்து டைரெக்டாக ஐஸ் மேலே படக்கூடாது.
0: ஓகே,
1: ஸோ அந்த அடிப்பட்ட பகுதியை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு அதை வந்து ஒரு ஐஸ் இருக்கிற கவரில் போட்டு கொண்டு வரணும்.

0: வந்து நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அப் டு 6 to 12 hours வரைக்கும் வந்து நம்ம ஆப்ரேஷன் மூலியமாக வந்து இதை இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே ஓகே.
0: ஒரு சமயம் இணைக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் எந்த சமய அவர் கேட்ட கேள்வி வந்து எப்போ இணைக்க முடியாது அப்படின்னு கேட்டார். ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்குது, அதாவது வந்து அந்த எலும்புகள்லாம் ரொம்ப நொறுங்கி போயிருக்குது அந்த மாதிரி சமயத்தில், இல்லை ரத்த குழாய்கள் வந்து முழுசாகவே டேமேஜ் ஆகி அதை யூஸே பண்ண முடியாத சமயத்தில் அப்போ நம்ம இணைக்க முடியாது.
1: ஓகே.
0: ஸோ எல்லாருக்குமே வந்து காப்பாற்றிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் இப்போது வந்து நவீன முறையில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே மைக்ரோஸ்கோப் போன்ற முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 30-40% வரைக்கும் நம்ம காப்பாற்றிடலாம்.
1: ஓகே டாக்டர். அடுத்த காலர் வந்து லைனில் வந்துட்டாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலேருந்து பேசுகிறேன் சார்.
2: வணக்கங்கம்மா.
1: வணக்கம் டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்று, பொதுவாக பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னாவே நிறைய பேருக்கு இந்த காஸ்ட்லியஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. பட் நாமினல் சார்ஜஸ்லயும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி கேட்குறேன், ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் டு பி த காஸ்ட்லியஸ்ட் ஒரு மெடிசன் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம்.
2: நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரின்னு கேட்கும்போது காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது அழகுக்காக பண்ற சர்ஜரி
1: கேக்குறீங்க? நார்மலா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, விரல் துண்டு பட்டு போகுது அல்லது சில பாகங்கள் வந்து சரியா பண்ண இல்ல, அதை வந்து சீரமைக்கணும்ங்கிறது, அது ரொம்ப காஸ்ட்லிங்கிறாங்க. அது உண்மையா இல்லைன்னா அது ஒரு மித்தா டாக்டர்?
2: இல்ல, சோ காஸ்ட்லி அப்படின்றது வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கணும்னா, எவ்வளவு டைம் ஆகுது அந்த ஆப்ரேஷனுக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் வந்து இப்போது இந்த விரலை இணைக்கிற மாதிரி ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் கிட்ட ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மைக்ரோஸ்கோப் என்ற கருவி வந்து கண்டிப்பாக தேவை, அது இருந்தால் தான் நல்லா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது அது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம வந்து சாதாரணமாக வந்து சின்ன விரல் தானே அப்படின்ட்டு வந்து நம்ம நினச்சிடக்கூடாது. சின்ன விரலில் தான் நிறையா வந்து ஒர்க் இன்வால்வாக இருக்குது. ஸோ இப்போ வந்து முன்னாடி நீங்கள் சொன்னது நான் ஒத்துக்கிறேன், ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து நிறையா மக்களுக்கு எட்டாத அளவுக்கு இருந்தது. இப்போ நிறையா ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபெசிலிட்டிஸை நல்லா பண்ணதுனால இப்போ வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் கொஞ்சம் சப்சிடைஸ் ரேட்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ் மூலியமாகவும் வந்து நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அதுலேயே வந்து நல்லா கவர் ஆகிடுது.
1: கவரேஜ்,
2: ஆமாம்
1: டாக்டர். செகண்ட் கொஸ்டின் வந்து இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன். சிலருக்கு வந்து தங்களை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக அவங்க பண்ணிக்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பாடியில ப்ரீ ரெக்வஸ்ட் ஆர் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வச்சு இவங்களுக்கு தான் பண்ணுவோம், இந்த பாடிக்கு இது ஒத்து வராது அப்படின்ட்டுன்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா, இல்லைனா எல்லாருக்குமே ஒத்து வருமா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, எஸ்பெஷலி காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது பண்ணணும் நினைக்கும் போது?
2: காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக அவங்க பண்ணிக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதாவது வந்து ரொம்ப வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுக்கு, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த இதை வந்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு. ஸோ என்ன சர்ஜரி பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து தே வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பேஷண்ட்டோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்குமே வந்து நம்ம ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, எந்த வயசுலேயுமே ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்செப்ஷன். ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து முடி இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலி அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மேல் பர்சன் ஒரு 35 இயர்ஸில். அதே 35 இயர்ஸில் இன்னொரு மேல் பர்சனுக்கு முடி இல்லாதது அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ ஒரே பிரச்சனை ரெண்டு பேருக்கு, ஆனால் அவங்களுடைய பர்செப்ஷன் எப்படி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலி வந்து எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தே ஆர் த ரைட் கேண்டிடேட் ஃபார் த பிளாஸ்டிக் சர்ஜரி.
1: சூப்பர், ரொம்ப தெளிவான விளக்கம், நேர்த்தியான விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி டாக்டர்.
2: நன்றி
0: டாக்டர். அடுத்த கால் போகிறதுக்கு ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தோம் டாக்டர்.
3: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும், ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது, 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMD கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: ஹலோ டாக்டர் ஸ்டுடியோ கலக்கலாம். சரியாக 3:14 மேடம் மைட்டர் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின் வாஃபம் 101.4 எல்லாமே எப்பவுமே சேமத்தூர் 101.4 நான் உங்கள் ஆர்ஜி தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. அதாவது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை, இது குறித்து வந்து டாக்டர் பாலசுந்தரம் அவர்கள் வந்து நமக்காக பல்வேறு விஷயங்களை வந்து விளக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-0038 மற்றும் 2952-0554. டாக்டர், எஸ் அடுத்த கால வரத்துக்குள்ளே நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் டாக்டர். ஆக்சுவலி வழக்கமான அறுவை சிகிச்சை முறைக்கும் இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை முறைக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது டாக்டர்?
1: நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது வந்து காமனாக எல்லா பேஷண்ட்ஸும் கேட்குறது. சார், இது சர்ஜரி தானே, அதுக்கு எதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ணணும் அப்படின்ட்டு.
0: ஓகே,
1: ஸோ அதில் வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அணுகுமுறை தான் வித்தியாசம்.
0: ஓகே,
1: அதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 17-18 வயசில் ஒரு மேல்கோ ஃபீமேல்கோ வந்து மூஞ்சில் அடிபடுது. அதை வந்து நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணும்போது அதை ஹீல் ஆகணுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஸ்தட்டிக் கையோடு வந்து பார்ப்போம். அதாவது வந்து அந்த ஸ்கார் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஃப்யூச்சரில் வந்து அது முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் பண்ணணும், அப்படி தெரிஞ்சதுன்னா கூட ரொம்ப ஆப்வியஸாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சில டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற சூச்சர் மெட்டீரியல்லேருந்து யூஸ் பண்ணுற டெக்னிக்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
0: ஓகே,
1: ஸோ கொஞ்சம் அந்த வித்தியாசங்கள்னால ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
0: ஓகே, ஆக்சுவலி எந்தெந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து மேஜராக வந்து இந்த சர்ஜரி வந்து நம்ம மேற்கொள்கிறோம் டாக்டர்? காமனாக நம்ம நபர்கள், அதாவது பேஷண்ட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த அறுவை சிகிச்சைக்கு வந்து வராங்க டாக்டர்?
1: ஸோ ப்ரைமர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர்ன்ஸ் இன்ஜுரி இருக்கிறவங்க.
0: ஓகே,
1: பேர்ன்ஸ்னால பாதிப்பானவங்க வந்து டைரக்டாகவே ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் ஒரு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாக்டரே பிளாஸ்டிக் சர்ஜன் தான்.
0: ஓகே,
1: எஸ்பெஷலி வந்து குழந்தைங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களில் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து கொடுக்காட்டி அது ரொம்ப ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகி பரவ ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே,
1: ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். பேர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
0: ஓகே,
1: ரெண்டாவது ஹேண்ட் இன்ஜுரிஸ்.
0: ஓகே,
1: ஹேண்ட் இன்ஜுரிஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த பார்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த பர்டிகுலர் இன்ஜுரி ஆனவங்களுக்கு வந்து அதை நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே ஓகே,
1: அண்ட் தேர்டு வந்து ட்ராமா. ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக நிறைய பேருக்கு வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இன் ஆக்சிடென்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்.
0: வெரி சேட்
1: சேட் அண்ட் நம்மளுடைய நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. என்னதான் ரோட்ஸோடைய குவாலிட்டி நம்ம ஹையாக வச்சுருந்தாலும் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் கம்மி பண்ண முடியல நம்மளால்.
0: ஓகே,
1: ஸோ அவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து போன் உடையிறது மட்டும் இல்லாமல் டிஷ்யூ லாஸும் இருக்கும், தசைகள் லாஸ் இருக்கும், ஸ்கின் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதை ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து ப்ராப்பராக பிளாஸ்டிக் சர்ஜன் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா அந்த இன்ஃபெக்ஷன் சான்சஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், சீக்கிரம் வந்து அதை சரி பண்ணலாம், அண்ட் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ரிப்பேர் வந்து நம்ம கொடுக்கலாம்.
0: ஓகே ஸ்நேர்களே, அதாவது ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையை பற்றி டாக்டர் அவர்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து கலந்துரையாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் ஸோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-0038 மற்றும் 2952-0054. எஸ் டாக்டர், அடுத்ததாக இந்த லைக் பர்டிகுலர் இந்த ஒரு அறுவை சிகிச்சையானது யாருக்கு வந்து ரொம்ப அவசியமாகுது டாக்டர்? யார் வந்து யாருக்கு இது வந்து கண்டிப்பாக இது தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: யாருக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனிபடி ஹூ இஸ் ஹேவிங் அன் இன்ஜுரி. இப்போது காமனாக வந்து என்ன நாங்கள் பார்க்குறதுல வந்து பார்க்குறோன்னா, இப்போ ஒரு ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் வந்து அடிபடுது, சம்டைம்ஸ் வந்து ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டஸில் வந்து செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் இன்ஜுரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தனக்குத்தானே வந்து ஒரு இன்ஜுரி உருவாக்கிப்பாங்க,
0: அதாவது செல்ஃப் ஹார்ம்
1: பண்ணுற மாதிரி. ஆர் இல்லாட்டி சின்னதாக வந்து இப்போ வந்து நம்ம திரும்பும்போது ஏதாவது கிளாஸில் அடிச்சிருப்போம், அந்த கிளாஸில் அடிக்கும்போது சின்னதாக தான் இருக்கும் இன்ஜுரி பார்க்குறதுக்கு.
0: ஓகே,
1: ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கம்மியாக ரொம்ப சின்னதாக இருந்தாலும் உள்ளே வந்து நரம்பு ஏதாவது கட்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரத்த குழாய் கட்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் அதை மிஸ் பண்ணுறாங்க.
0: ஓகே ஓகே,
1: ஸோ ஒரு கிளினிக்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற சின்ன ஹாஸ்பிட்டல்லையோ போய் தையல் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து தே வில் கம் ஃபார் அ ஒப்பீனியன். அந்த டைமில் நரம்பு ஏற்கனவே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கும் போது அப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும்.
0: ஓகே,
1: அந்த டைம் ஆஃப் இன்ஜுரி எப்போ வந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அடிபடுதோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்.
0: அதாவது உடனடியாக வந்து
1: நம்ம அந்த

0: 101.4 இங்க எல்லாமே தூளு. Rainbow FM 101.4.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ.

0: வித்தின் 24 to 48 hours பண்ணுறது தான் பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லா வந்து பண்ணாலுமே அந்த ஃபஸ்ட்டு பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது.
1: ஓகே, மேபி லைக் அதாவது பேஷண்ட்ஸ் வந்து ஓகே இது வந்து சின்னதாக தான் இருக்குது இதுக்கு இந்த இது போதும் அப்படின்ட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம், டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான்
0: பண்ணுவோம். ரெண்டுமே வந்து நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக் எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து பார்க்கும்போது சில சமயங்களில் அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல.
1: ஓகே,
0: சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கல அப்படின்னும் போது அதை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே ஓகே.
0: ரெண்டாவது வந்து பேஷண்ட் சைட்லேயே வந்து எனக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், பிளாஸ்டிக் சர்ஜன் ஒப்பீனியன்லாம் வேண்டாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் தையல் போட்டு அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லிங்காக இருக்க மாட்டாங்க.
1: ஓகே,
0: இந்த சின்ன அடிக்கு போய் எதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக தான் இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: ஸோ அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்களும் வந்து அதை ஒத்துப்பாங்க.
1: ஓகே ஓகே டாக்டர். ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போல, லைக் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக வந்து நுணுக்கமாக வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்த க்வெஸ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தாலும் டாக்டர், எஸ் நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோலா டாக்டர் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க 101.4. எஸ் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காலர் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு இருந்தாலும் ஸ்டேட் யூனி வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் எப்பவுமே சமதூல.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 3:22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். எஸ் டாக்டர், அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம் சார், நான் குமார் பேசுறேன், செங்கோட்டத்துல இருந்து.
0: வணக்கம் வணக்கம் டாக்டர், இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்க பேசலாம்.
1: டாக்டர் வணக்கம். டாக்டர்
2: வணக்கங்க.
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலையில் முடியலன்னு சொல்லியிருந்தீங்க, இது பண்ணிட்டு இப்போ வந்து என் நண்பனோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியலாமல் இருந்தது. அதாவது வந்து மண்டையில் மூளை இருக்கிறான்னு கேட்பாங்க. இப்போ வந்து மண்டையில் முடியலாமல் ரொம்ப அவருக்கு மேரேஜ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, செலவு பண்ணி அது முடி இது பண்ணி பண்ணாங்க. அது எங்கே போய் பண்ணாங்கன்னு தெரியல. அதை வந்து பண்ணாங்க, பண்ணிட்டு வந்து அவர் 3 மாதத்துலேயே அவருக்கு வந்து உடம்பு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார் அவருக்கு.
2: ஓகே,
1: அது வந்து அதை வந்து இது பண்ணும்போது அது எப்படி பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, அதை வந்து எப்படி பராமரிக்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்லுவேன் சார்.
2: கண்டிப்பாக. ஸோ இந்த முடிமாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை மாதிரி ஆயிடுச்சு. அதாவது யார் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இல்லை. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் பேக்ரவுண்டில் இல்லாத நான் மெடிக்கல் பீப்புளுமே சில இடங்களில் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான ப்ரிகாஷன்ஸ், கரெக்டான அந்த ஸ்டெரிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணலைன்னா முடி வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த இடங்களில் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி வந்து அதியரன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம பண்ணுற ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த முடி வந்து தானாக விழுந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது வந்து எண்டு கிடையாது. அது அந்த பண்ணதுக்கப்புறமும் வந்து பராமரிக்கிறதுக்கு சில மருந்துகள், சில டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு சில லோஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும். பட் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நேயர்களுக்கு முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான ஆள்கிட்ட வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முடி

0: வந்து சாதாரண விஷயமா இருந்தாலும் அதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உயிருக்கே பாதிப்பு கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, முடிமாற்று அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு 2-3 நாளில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் ஐசியூலேருந்து இறந்தவங்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன்ட்டு நம்ம வந்து சுதாரிச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து அதுவும் ஒரு ஆப்ரேஷன் தான், பிளட் இன்வால்வ்டு, நிறைய இடங்களில் கட்ஸ், சின்ன சின்ன கட்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஸ்டெரைலாக ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சலூனில், அதாவது வந்து இந்த ஹேர் சலான்ஸ் அங்கெல்லாமே பண்ணுறாங்க சில இடங்கள். சில இடங்களில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணாமல் வந்து ரூம் மாதிரி இடங்களில் பண்ணுறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரிஸ்க்.
1: ஓகே, ஹவு டு ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஒன் டாக்டர்?
0: ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேள்விகள் மூலமா தான் கேட்கணும். நீங்கள் அணுகிற டாக்டர்கிட்ட அவருக்கு எங்கே பண்ண போகிறாருன்றதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க டாக்டர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு. அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பேஷண்ட்டு, உங்களுடைய ரைட்ஸ் இது, உங்களுடைய அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்ல வேண்டியது ஒரு டாக்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நீங்கள் தைரியமாக கேட்கலாம், எங்கே சார் பண்ண போகிறீங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை வந்து எவ்வளோ நேரம் ஆகும். எப்போவுமே வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் எங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு கேள்வியே எவ்வளோ காஸ்ட் ஆகும் தான் கேட்பாங்க. எங்கே பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் இன்வால்விங் காஸ்ட். ஸோ நம்ம வந்து அந்த கரெக்ட் ப்ரிகாஷன்ஸில் வந்து எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து அந்த காஸ்ட் வந்து மற்ற இடங்களை விட ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம சேஃபாக இருக்குமான்றதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
1: ஓகே,
0: ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து அந்த டாக்டர்கிட்ட கேட்கலாம், சார் இதுக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்ஸ் ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குதா பார்க்கலாமா அப்படின்ட்டு.
1: ஓகே,
0: தாராளமாக கேட்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது.
1: இந்த விஷயத்துக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் ஒன் கூட மக்கள் வந்து ஓகே சொல்லிடுவாங்க, பட் ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்பவே தயங்குவாங்க இல்லைங்களா, அது எப்படி ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறது இந்த மாதிரி?
0: இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பேஷண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து கேட்குறாங்க. நான் கேட்பேன், நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன் நான் கேட்பேன், சார் எனக்கு ஒரு ஐடியாக்காக வந்து ஒரு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண பேஷண்ட்ஸ் காமிக்க முடியுமா அப்படின்னு. அந்த இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த டாக்டருக்கு எவ்வளோ அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு. ஏன்னா ரெடியாக வச்சுருப்பாங்க அவங்க ஃபோல்டரில், இந்த மாதிரி இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஆப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, எந்த ஆப்ரேஷனுக்குமே ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு நல்ல டாக்டர் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வராதுன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று அவங்க போதுமான அளவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா மறைக்க ட்ரை பண்ணுறாங்க.
1: ஓகே ஓகே.
0: ஸோ ஃப்ராங்காக ஓப்பனாக இருக்கிற எந்த டாக்டருமே ஹீ வில் டெஃபினெட்லி டூ குட் ஃபார் யூ.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக இந்த தீக்காயங்கள்லாம் ஏற்படுதில்ல டாக்டர், ஸோ இவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை மூலமா எந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பு நிலையை வந்து திரும்ப வைக்கலாம்?
0: ஸோ தீக்காயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த தீக்காயமுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அதிக பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் உடம்பில் பரவுச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வரும். ரெண்டாவது வந்து அந்த ஸ்டேஜை தாண்டி வரவங்களுக்கு பல காயங்கள்னால இந்த புண்ணுங்கள் ஆறும்போது வந்து கண்ட்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற கழுத்து வந்து ஒட்டிக்கிற மாதிரியோ இல்லை கை ஒட்டிக்கிற மாதிரியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு இப்போ நிறையா ரீசண்டாக வந்து நம்ம நிறைய இனோவேஷன்ஸ் வச்சுருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தீக்காயத்தினால பாதிப்பான ஸ்கின்னை வந்து நம்ம ஏர்லியாகவே போய் எடுத்துடுறோம், ஏர்லி எக்ஸிஷன் அப்படின்னு சொல்கிற 2-3 நாள்க்குள்ளே போய் அந்த வந்து எடுத்துட்டோன்னா அந்த இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. ஆனால் அதை எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பனாக விட முடியாதுன்றதுனால ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் போடணும். இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் ரொம்ப காஸ்ட்லி, ஸோ எல்லாருனாலையும் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: அதுக்கு பதிலாக கடாவரிக் ஸ்கின். கடாவரிக் ஸ்கின் அப்படின்றது என்னென்னா, இறந்து போன ஒரு டோனார்கிட்ட இருந்து அவங்களுடைய ஸ்கின்னை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி எப்படி பிளட் பேங்க் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கின் பேங்க் இருக்குது.
1: ஓ ரியலி? ஆக்சுவலி இது இப்போ தான் டாக்டர் என்னோட ஃபர்ஸ்ட் இது கேள்வி. ஆக்சுவலி நிறைய உடல் உறுப்புகள் தானம் கேள்விப்பட்டிருக்கா, ஸ்கின்னுமே வந்து டொனேட் பண்ணுவாங்க.
0: ஆமாம், ஸ்கின்னு தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் டொனேட் பண்ணுறது. என்ன காரணம்னா,
1: ஓகே,
0: மற்ற உடல் உறுப்புகளை வந்து நீங்கள் டொனேட் பண்ணணும்னா உயிரோட பீட்டிங் ஹார்ட்டில் இருக்கிறவங்க கிட்டேருந்து தான் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கிட்னியோ, ஒரு லங்கோ, ஒரு ஹார்ட்டோ, இல்லை ஒரு லிவரோ எடுக்கணும்னா டெக்னிக்கலி இன்னும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கிற ஒருத்தங்க கிட்டேருந்து தான் எடுக்க முடியும் நம்ம.
1: ஓகே,
0: ஆனால் ஐஸ் அண்ட் ஸ்கின் மட்டும் இறந்தவங்க கிட்டேருந்து எடுக்கலாம். அண்ட் ஐஸ் அண்ட் ஸ்கின் ரெண்டுமே வந்து இறந்தவங்க வீட்டிலேருந்து எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.

0: ஓகே.
1: ஸோ இதனால் வந்து இப்போ ஐ டொனேட் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கின்னையும் டொனேட் பண்ணுறதுக்கு தயங்கவே வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, சார் இப்போ ஸ்கின்னு எடுத்தால் அந்த இடத்துல இந்த ரத்தம் வருமே அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் ரத்தம் வராது. இறந்ததுக்கப்புறம் வந்து ரத்தம் வந்து உள்ளுக்குள்ளேயே கட்டிடும், வெளியில் வந்து எந்த விதமான இதுவும் தெரியாது. அண்ட் அந்த சின்ன அமௌண்ட் வர ரத்தத்துக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம்.
0: ஓகே.
1: ஸோ இருக்கிறதுலையே மேன்மையான ஒரு டொனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டொனேஷன். ஏன்னா ஒரு கிட்னியில் வந்து ஒருத்தரோட உயிரை காப்பாற்றலாம், ஆனால் உங்கள் ஸ்கின்னு வச்சுட்டு நாலஞ்சு பேரோட உயிரை வந்து காப்பாற்றலாம்.
0: ஓகே.
1: பட் அதோடைய அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஷோஸில் கேட்டுட்டு நிறைய பேருக்கு தெரியும்.
0: கண்டிப்பாக. ஆக்சுவலி எனக்கு இதுதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு அடுத்த காலம் இருக்கு அங்கே டாக்டர் பேசிட்டு வந்துடும். வணக்கம். கரெக்ட் ஆகிட்டாங்க நேர்களே. ஆக்சுவலி நீங்கள் வந்து மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா எங்களால் கால் பேக் பண்ண முடியாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். எஸ் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 5 seconds வந்து ரிங்ஸ் வந்து விடுங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அட்டன் பண்ணுவோம். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே பதில்கள் வந்து தயாராக இருக்குது. அடுத்த காலர் வராங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கங்க அம்மா.
2: டாக்டர், அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ரொம்ப டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸ்டெம் செல்ஸ் இதை வச்சு நாங்க பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஹேர் கவுண்ட், நாங்க வந்து பின்னால் உள்ள முடியெல்லாம் எடுத்து ஹேர் கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இதுல பியர்ஸ் பண்ணி அந்த ஏதோ பிளான்ட் நடுற மாதிரி முடியெல்லாம் நட்டு வைக்கலாம், வளரும் அப்படின்றாங்க. இது வந்து பாசிபிள் தானா, அல்லது இதை ஊசி போடுறதுல எதுவும் தப்பு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா டாக்டர்? எப்படி?
1: இல்லைங்கம்மா. ஸோ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லேயே பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய தலையோட பின்புறத்தில் இருக்கிற ஹேரை வந்து எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி எங்கே முடியலையோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நட்டு வைக்கிற மாதிரி தான். சரிங்களா? சின்னதாக ஒரு அதுக்குன்ட்டு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அதில் சின்னதாக ஹோல் மாதிரி பண்ணி அந்த இடத்துல அந்த முடியை வந்து அங்கே வந்து வைப்போம். சரிங்களா? இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ். அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து இந்த ஹேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு தேவையான உறுப்புகள், பிஆர்பி அப்படின்ட்டு இருக்குது, க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, பல இப்போ நிறைய இனோவேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக நேச்சுரலாக பாடியில் இருக்கிற ஒரு உறுப்பு அந்த ஹேரை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற அந்த உறுப்பை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து எங்கே வந்து முடி கம்மியாக இருக்கோ அந்த இடங்களில் நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக கொடுத்தோன்னா கொஞ்சம் முடி வந்து வளரும். புதுசாக வந்து முடி வந்து வளராது, இருக்கிற முடி நல்லா இருக்கும், ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஏன் வந்து ஒருத்தவங்களுக்கு முடி கம்மியாக இருக்குது, முடி உதிர்றதுனால கம்மியாக இருக்குது, ஏன் வந்து முடி உதிருது, பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு. ஸோ நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா வந்து அந்த முடி உதிர்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள்
2: அது அப்படி போடுறது நல்லது தானா, அல்லது
1: அது வந்து ரொம்ப சேஃப்? இல்லை, ரொம்ப சேஃபு. நம்ம பேசுறது எல்லாமே வந்து ப்ராப்பரான வந்து டாக்டரை பார்த்து தான் போடணும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியனோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது, டாக்டர் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக போடவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே பிளட் ப்ராடக்ட்ஸு. நம்ம போடுற இன்ஜெக்ஷன்ஸ் எந்த ஒருத்தருடைய உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒன்று போட்டால் அந்த இன்ஜெக்ஷனுக்கு ரியாக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரியாக்ஷனையும் காம்ப்ளிகேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்டர் தான் இதை வந்து போடணும்.
2: பொறுப்பேத்துக்குவாங்களான்னு
1: எனக்கு தெரியல.
0: வணக்கம்.
3: வணக்கம் டாக்டர். நான் ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா. வணக்கம்.
3: நான் உடல் தானம் கண் தானம் பண்ணிட்டு எழுதி வச்சிருக்கிறேன். உடல் தானம் பண்ணணும்ங்கிறது என்னோட பெரிய ஒரு ஆசை.

0: அது
1: வந்து எனக்கு அந்த யாராச்சும் ஒருத்த கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அதுக்கு யார அழைச்சிட்டு போகணும், கணவர் இல்ல பையனை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு ஒன் அத மாதிரி ஒன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்க வந்து இந்த ஸ்கின் டொனேட் பண்ணலாம், ஏன்னா கண்ணு வந்து வீட்டவே எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நாங்க தெரிவிச்சதும். அதே மாதிரி இப்ப ஸ்கின்ன வந்து வீட்டுல எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நீங்க சொன்னதால உடனே சொன்னா வந்து எடுத்து கொடுத்துட்டு அது மறுபடியும் பக்குவப்படுத்தி கொடுத்துருவாங்களா?
0: ஆமாங்கம்மா. ஸோ இப்போ ஸ்கின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஸ்கின் பேங்க் இருக்குது, சரிங்களா? தனியாரில் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ரெண்டு ஸ்கின் பேங்க்கு நம்மளுக்கு சென்னையில் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்கின் பேங்க்கில் வந்து நீங்கள் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து எடுத்துருவாங்க.
1: ஒரே ஒரு டவுட், இப்ப உடல் தானம்னு பண்றதுல வந்து உடல் உறுப்புகளை எடுத்துட்டு ஸ்கின்னையும் அதே மாதிரி எடுத்துப்பாங்களா? இதுக்கு தனியா அதுக்கு தனியா நம்ம செய்யணுமா?
0: இல்லைங்கம்மா, உடல் தானம் அப்படின்றது வந்து உங்களுடைய உடலை வந்து நீங்க வந்து ரிசர்ச்க்கு கொடுக்குற மாதிரி அர்த்தம், சரிங்களா? அது வந்து டொனேஷன் கிடையாது, அது வந்து உங்க பாடியே வந்து டொனேட் பண்ற மாதிரி. ஆர்கன்ஸ் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் யாருக்காவது வந்து பிரெயின் டெத், அதாவது வந்து மூளையுடைய இது ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லைனா அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்டேருந்து தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றிமா
2: டாக்டர். ஆக்சுவலி இந்த ஒரு உடல் உறுப்புகள் தானம் என்பது ஓகே டாபிக்லேருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆனாலுமே, ஸோ இந்த ஸ்கின் டொனேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து எனக்கு படுது. அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா லைக் நேயர்களுக்கு வந்து ஓகே ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் தென் டொனேட் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ரொசீஜர் இது பண்ண முடியும், யார் வந்து சைன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் வந்து நான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு இதை பற்றின ஒரு 3 மினிட்ஸ் ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க டாக்டர்.
0: ஸோ ஸ்கின் டொனேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐ டொனேஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க.
2: ஸோ அந்த
0: உடல் உறுப்பு தானம், ஐ டொனேஷனில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதை வந்து இன்டிமேட் பண்ணுறோம் ஒருத்தருக்கு, அவங்க வீட்டுக்கே வந்து அந்த ஐயை வந்து ஸ்டெரைலான முறையில் எடுத்துகிட்டு போகிறோம்.
2: இதை வந்து அங்கே இருக்கிற ஜிஹெச்க்கு நம்ம இன்டிமேட் தகவல் தெரிவிக்கும்.
0: அதே மாதிரி வந்து ஸ்கின் டொனேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்கின் பேங்க் எங்கே இருக்குதோ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டீங்கன்னா within 6 hours அவங்க வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணணும்.
2: ஓகே,
0: ஸோ அவங்க வந்து அவங்க டீமை வந்து வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்து தே வில் ஹார்வெஸ்ட் அண்ட் டேக் இட். அதை எடுக்கிற ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து சில கிளைகாலிக் ஆசிட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை இமீடியட்டாக வந்து அந்த கெமிக்கலில் போட்டால் தான் அது வந்து யூஸ் பண்ண முடியும்.
2: ஓகே,
0: ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே கையோடு கொண்டு வந்துருவோம் நாங்கள்.
2: ஓகே,
0: அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ்லேயே கையோடு கொண்டு வந்து ஸ்கின்னை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மெஷின் இருக்குது. ஸோ அந்த மெஷினில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 3 மினிட்ஸ் தான் ஆகும்.
2: ஓகே,
0: அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே நாங்கள் வந்து அதை இதில் போட்டுட்டு
2: ஓகே
0: அந்த ஹார்வெஸ்ட் பண்ண இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் மாதிரி போட்டுருவோம், ஏன்னா வெளியில் தெரியக்கூடாது, அப்படியே ராவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதனால் வந்து எந்த விதத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது.
2: ஓகே,
0: ஸோ டொனேட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க ஐ டொனேட் பண்ணுறவங்க தாராளமாக ஸ்கின்னையும் டொனேட் பண்ணலாம்.
2: ஆக்சுவலி இப்போ நம்ம உயிரோடு இருக்கும் போதே போயிட்டு டொனேஷனுக்காக நம்ம வந்து எழுதி கொடுக்குறோம்ல டாக்டர், அதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் என்னென்ன ஷார்ட்டாக சொல்லுங்கள் டாக்டர்.
0: அது வந்து நீங்கள் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் டொனேஷனுக்கு
2: ஜிஹெச்ல,
0: ஜிஹெச்ல இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் டோனர், ரெஜிஸ்டர்ட் டோனராக இருப்பீங்க நீங்கள்.
2: ஓகே,
0: ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் டோனர், அப்போது எனக்கு ஏதாவது வந்து டைமுக்கு அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க இன்டிமேட் பண்ணணும்
2: கண்டிப்பாக.
0: அந்த கார்டுலேயே எல்லாமே இருக்கும், யாருக்கு கொள்ளணும் எல்லாமே இருக்கும் அதில்.
2: ஓ ஓகே,
0: ஆனால் அதை இன்டிமேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் தான்,
2: அவங்க
0: பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்ம.
2: ஓகே ஓகே ஓகே டாக்டர், நன்றி டாக்டர். எஸ் அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்க.
3: ஹலோ,
2: வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம்யா, நான் ஊராஞ்சிலேருந்து பிடி மணிவாசன் பேசுகிறேன்.
2: வணக்கம், வணக்கம் சொல்லுங்க.
3: அதான் இப்போ ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒருத்தருக்கு ஸ்கின் வந்து 18 வயசோ 20 வயசோ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா, அவருக்கு அதே வயசுல இருக்கிறவங்களுடைய ஸ்கின் தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுமா, இல்ல அதை விட அதிகமாக கம்மியா இருக்கிறவங்களுக்கு இறந்துட்டவங்க அவங்களுடைய ஸ்கின் வச்சு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுமா?
0: நல்ல கேள்வி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டொனேஷன்ல பிளட் டைப் எதுவுமே வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து ஸ்கின்னை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம்

0: அந்த அணுக்கள் ஆன்டிஜென் சொல்கிற அணுக்கள் எல்லாத்தையுமே எடுத்துருவோம்.
1: ஓகே,
0: அதனால் இப்போது ஓ பாசிட்டிவில் இருக்கிறவங்களுடைய ஸ்கின்னை வந்து டொனேட் பண்ணாங்கன்னா அதை யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓ பாசிட்டிவ்க்கு தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
1: ஓகே,
0: ஸோ நீங்கள் டொனேட் பண்ணுற ஸ்கின்னை வந்து நம்ம எந்த பிளட் குரூப்புக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே,
0: அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மேட்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
1: ஓகே,
0: அதே மாதிரி வந்து வயசில் வந்து வித்தியாசம் கிடையாது. இப்போது ஒரு 60 வயசுலேருந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட போடலாம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம போடுற ஸ்கின் எதுவுமே வந்து அப்படியே எடுக்காது.
1: ஓகே,
0: அந்த ஸ்கின்னை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு உதாரணத்துக்கு 40-45% பேர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தோல் வந்து டோனார் ஏரியா, அதாவது அவங்களுடைய தோலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து போட முடியாது. நான் அந்த சொன்ன அந்த சீக்கிரமாக 2-3 நாள் அந்த டெட் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துட்டால் அதை ஓப்பனாக விட முடியாதுன்னும் போது இந்த கடாவரிக் ஸ்கின், அதாவது டொனேட் பண்ண ஸ்கின்னை வந்து நம்ம மேலே போட்டுருவோம்.
1: ஓகே,
0: அது 2 வாரத்துலேருந்து 15-20 நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது விழுந்துடும். ஆனால் அந்த 15 நாளில் வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம தடுக்க முடியும்.
1: ஓகே,
0: அண்ட் அதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டோடைய நார்மல் ஸ்கின்னே கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்க ஸ்கின்னை தான் எடுத்து போடுறோம்.
1: ஓகே ஓகே,
0: ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு இது ஒரு லைஃப் சேவிங் இதுவாக இருக்கும்.
1: ஓகே, நன்றி டாக்டர். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிருக்கேன், ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு வந்து நான் நினைக்கிறேன். எஸ் நேர்களே, டாக்டர் அவர்கள் வந்து நம்மகிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த காலர் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம். எஸ், நீங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 மற்றும் 2952004. இளையராஜாவுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய கடலோர கவிதைகள்லேருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள். ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்தூள்.

0: எது போலினாலும் இங்கே எல்லாமே தோளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்கள் இருக்கிற நேரம் சரியாக 3:45 நம்ம மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள். 101.4 நான் உங்கள் ஆட்சி தான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி டாக்டர் கே ஏ பாலசுந்தரம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து பல்வேறு விஷயங்களை வந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பற்றி நிறைய வந்து கலந்துரையாடிட்டு இருக்காரு. நேர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்களாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். எஸ் டாக்டர், அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஆக்சுவலி முன்னாடி இருந்த இந்த அறுவை சிகிச்சை முறைக்கும் இப்போ இருக்கிற இந்த அறுவை சிகிச்சை முறைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? எந்த பர்டிகுலர் ஒரு ரீசனுக்காக வந்து இப்போ நிறைய பேர் வந்து முன் வராங்க டாக்டர்?
2: ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அவேர்னஸே ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து மக்கள் மதியில் கொஞ்சம் அவேர்னஸ் பெட்டராக இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப ராவாக இருந்தது, இப்போ ரொம்ப ரிஃபைன் ஆகி அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கலாம் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து மச் பெட்டராக இருக்குது.
1: ஓகே.
2: அண்ட் ஒருத்தங்க கேட்டாங்க ஃபஸ்ட்டு காஸ்ட் பற்றி.
1: ஓகே.
2: முன்னாடி வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். கிளாசிக் சர்ஜரி காஸ்மெட்டிக்குன்ற ஒரு சர்ஜரியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு வந்து அது எட்டாத மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நிறையா பேர் முன்னாடி வந்து பண்ணுறதுனால நம்மளுடைய ஓவர் ஹெட்ஸ் கம்மியாக இருந்ததுனால இப்போது அந்த சர்ஜரியோட காஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ரீச்சபிள் லெவலுக்கு கம்மியாயிடுச்சு.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக வந்து டயாபெட்டிஸ். ஸோ லைக் இதனால் வந்து புண்கள் எல்லாமே ஏற்படுது டாக்டர். ஸோ இதை வந்து லைக் நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணுறீங்க? ஸோ இதை ஒட்டியனான பதில்கள் ஏதாவது இருக்குங்களா டாக்டர்?
2: ஸோ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களில் வந்து காமனஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காலில் புண்ணு வரும்.
1: ஓகே.
2: முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து 60 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு இருந்தது.
1: ஸோ
2: அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புண்ணுலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே.
2: இப்போ ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வருது. 30-32 வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருது.
1: ஓகே.
2: ஸோ 40-45 வயசில் வந்து அவங்களுக்கு காலில் உணர்ச்சி கம்மியாக இருக்கிறதுனால புண்ணுகள் வருது.
1: ஓகே.
2: ஸோ இப்போது காலில் புண்ணு இருக்கும்போது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே.
2: ஏன்னா ஒரு ஓப்பன் அது ஒரு ஸ்கின்ன்றது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கதவு மாதிரி தான். கதவை திறந்து வச்சா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியிலேருந்து யாராவது உள்ளே வந்துடுவாங்க.
1: ஓகே.
2: அதே மாதிரி கிருமிகளும் என்னைக்கு வேணாலும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே.
2: ஸோ இப்போது இந்த 45-46 வயசில் ஒருத்தவங்களுக்கு புண்ணு இருக்குதுன்னா அவங்க இன்னும் ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
1: ஓகே.
2: தே வில் பி மூவிங் அரவுண்ட், நிறைய இடங்களுக்கு நடப்பாங்க, அவங்க வேலைக்காக போவாங்க. ஸோ வீட்லேயே உட்கார முடியாது அவங்களால. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த புண்ணை ஆத்துறதுக்கு வந்து இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமாக வந்து நிறைய ஆஃப்லோடிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது அந்த போனை வந்து கரெக்ட் பண்ணுறதுல இந்த புண்ணை வந்து ஆற்றிடலாம்.
1: ஓகே.
2: இது வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லாததுனால என்ன பண்ணுறாங்க, சின்ன புண்ணு தானே இதனால் நம்ம எதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாமதமாக ஆக்கிடுறாங்க. தாமதமாக்காக்க என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பரம்பி எலும்பை வந்து அரிச்சிருது. ஸோ எலும்பை அரைச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே அந்த விரலை காப்பாற்ற முடியாது.
1: ஓகே.
2: இதுக்கும் மேலே அந்த இன்ஃபெக்ஷன் ஆழமாக பரவிடுச்சுன்னா காலையே

0: வந்து எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் வந்து போகுது.
1: ஓ,
0: ஸோ என்னுடைய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லோருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணுன்னா, காலில் சின்ன புண்ணு ஆறாத புண்ணு ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து அலட்சியமாக விட வேண்டாம்.
1: ஓகே,
0: இப்போ நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு வேர் சின்ன லெஸ் தேன் 30-40 மினிட்ஸ் ஆப்ரேஷனில் அந்த அல்சர்ஸ் ஆர் அந்த புண்ணை வந்து நம்ம வந்து ஆற்றிடலாம் ஃபுல்லாகவே.
1: ஓகே,
0: அந்த மாதிரி உங்களுக்கு புண்ணை வந்து நீங்கள் ஆற்றிட்டீங்கன்னா உங்கள் நார்மல் லைஃபை நீங்கள் லீட் பண்ணலாம்.
1: ஓகே,
0: ஒரு பயத்துலேயோ என்ன ஆகுன்ற ஒரு பதட்டத்துலேயோ நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
1: ஓகே டாக்டர், அடுத்ததாக லைக் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அழகு கலை இதை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல டாக்டர். நம்ம வந்து ஃபேஸில் வந்து அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸை வந்து வேற ஒரு வடிவமைப்பில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னும் போது, ஸோ இதனாலையும் அண்ட் தென் ஹேர் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, அந்த மாதிரி இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள்லாம் ஏற்பட நேரிடும், இது வந்து ஆபத்தான முறையாக ஆபத்தாக இருந்தாலுமே ஓகே இதை வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இதை ஒட்டி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
0: சரி, நீங்கள் எந்த சர்ஜரி எடுத்துக்கிட்டாலும் இல்லை எந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது.
1: எல்லா பக்கம்
0: எல்லா ஆப்ரேஷன் சாதாரணமாக ஒரு சின்ன ஆப்ரேஷன்லேருந்து பல்லு எடுக்கிறதுலேருந்து நம்ம பைபாஸ் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லா சர்ஜரிக்குமே கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது.
1: ஓகே,
0: அதுக்காக வந்து நம்ம பயப்பட வேணாம், எல்லாருக்குமே வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது.
1: ஓகே,
0: எப்போ வந்து வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி, நம்ம பேஷண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணாத போது இல்லை பேஷண்ட்ஸை கரெக்டாக ப்ரைம் பண்ணாத போது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு சுகர் வந்து கண்ட்ரோல்லையே இல்லை, அவர் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கணும்ட்டு விருப்பப்படுறாரு. நம்மளுடைய ஆர்வத்தில் வந்து சீக்கிரம் பண்ணிவிட்டால் அவர் வேற எங்கேயும் போயிட மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சுகரை சரியாக கண்ட்ரோல் பண்ணி, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, மினிமம் அந்த சுகர் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் கண்ட்ரோலில் இருந்தால் தான் இன்ஃபெக்ஷன் சான்சஸ் கம்மி.
1: ஓகே,
0: நம்ம அவசர அவசரமாக பண்ணோன்னா அது இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ பேஷண்ட்டை கரெக்டாக ப்ரைம் பண்ணோம் நம்ம.
1: ஓகே,
0: பேஷண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணோம், அவங்களுக்கு என்ன வேண்டும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத வந்து இது பண்ணோம்.
1: ஓகே டாக்டர், அடுத்து காலர் ஒருத்தர் இணைப்பில் வராங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், நான் டாக்டரோட பேசலாமா?
1: டாக்டர் இணைப்பில் தான் இருக்காரு, நீங்கள் பேசலாம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம் டாக்டர், என் பேர் வைத்தியநாதன், எனக்கு 68 ஆகுது. நான் என் பாடியை டொனேட் பண்ணணும்னு விரும்புகிறேன், பட் நான் என்னோட ஃபேமிலி டாக்டர்லாம் கேட்டாக்க ஒரு கேஷுவலாக பதில் சொல்கிறாங்க, ஒன்றும் கரெக்டாக கைட் பண்ணல. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரெகுலராக கேட்கறதுனால எனக்கு இட் ஹஸ் பிகம் அ பிளஸிங். ஸோ நீங்கள் எனக்கு கரெக்டாக கைட் பண்ணுறீங்களா? ஐ வாண்ட் to donate my body either to the government hospital or government medical college. Yara contact pananum, how to do the formalities enna konjam clear
0: sir. First unga body donate pannanum neenga mudivu pannadhe romba oru appreciate panna vendi oru vishayam.
2: Thank you.
0: Idu vandu onnu idilla sir, neenga vandu unga neenga endha edathil irukkeenga?
2: Na vandu chennai la iruken.
0: Chennai la irukra medical college la vandu neenga approach panninga அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் டிக்ளரேஷன் மாதிரி. சரிங்களா,
2: யார் அப்ரோச் பண்ணணும்? போனாக்க அங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது, யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல.
0: இல்லை, நீங்கள் நேராக வந்து ஹெல்ப் டெஸ்க்னு ஒன்று இருக்கும், அந்த ஹெல்ப் டெஸ்கில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெடிசன் ஓபிடிக்கு அனுப்புவாங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து டைரக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, உங்கள் டைமுக்கு அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து முன் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணணும், ஏன்னா உங்களுடைய விஷயம் வந்து அவங்க தான் வந்து ஹானர் பண்ணணும். சரிங்களா? ஸோ நிறைய இன்ஸ்டன்சஸில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து வில்லிங்னஸ் இருக்கும் அவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு, ஆனால் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அதில் வந்து உடன்பாடு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசி முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவர் பாடி டொனேட் பண்ணணும்னு அவர் வில்லிங்னஸ் கொடுத்துருக்காரு, டிக்ளரேஷன் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜ் எங்கே நீங்கள் வந்து டிக்ளரேஷன்லாம் கொடுத்துருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரொசீட் பண்ணிப்பாங்க.
2: பட் இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கு, சப்போஸ் நான் சென்னையில் கொடுத்துருக்கேன், பட் வந்து சப்போஸ் பாண்டிச்சேரியில் எனக்கு ஆர் சம்வேர் இன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் அது மாதிரி கொடுக்க முடியுமா அந்த பர்மிஷன் வச்சுக்கிட்டு?
0: எனக்கு அது ரொம்ப ஷுவராக தெரியல சார், அது நீங்கள் விசாரித்து தான் பார்க்கணும், ஏன்னா எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லக்கூடாது இல்லை. அது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இது எல்லாமே ப்ரோட்டோகால் பேஸ்டு தான், யாருமே

0: இருந்து மாறுபட முடியாது. ஸோ எல்லாமே ப்ரோட்டோகால் பேஸ்டாக தான் வந்து பண்ணுவாங்க.
1: ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
2: நன்றி நன்றி டாக்டர். அடுத்து இன்னும் ஒரு 6 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள வந்து நான் ஒரு 2 கேள்வி வந்து கேட்டுடுறேன். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஏஜ் கேட்டகரி இருக்கா, க்ரைட்டீரியா இருக்கா, எந்தெந்த ஏஜில் பண்ணணும், இல்லை சின்ன குழந்தைக்கெல்லாம் பண்ணாத பாதிப்பு இருக்கா?
0: காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி,
2: அதாவது இந்த ஒட்டுணி அறுவை சிகிச்சைன்றது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கா?
0: அதாவது வந்து அடிபட்டதுனால ட்ராமானால இருக்கிறவங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா கிடையாது, எந்த ஏஜில் அடிபடுதோ அதுதான் பண்ண போகிறோம். பட் காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால ஜென்ரலாக 18 வயசுக்கு மேலே தான் ப்ரிஃபர் பண்ணுவோம்.
2: ஓகே,
0: ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வரும்.
2: ஓகே,
0: எந்த ஒரு விஷயத்தில் வந்து அதிலிருந்து மாறுபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய யங் பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மார்பக பகுதி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சைஸு, அது வந்து இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் வந்து ஹார்மோனோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வந்து வரும். ஸோ அது வந்து என்னன்னா, அவங்க இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றும் போது ரொம்ப கூச்சப்படுவாங்க. மற்ற பசங்க வந்து பார்த்தாங்கன்னா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னுடைய பேஷண்ட்ஸே நிறைய பேர் வந்து சார் என் பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலி ட்ரைனிங்காக இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங். நம்மளுக்கு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அது ரொம்ப ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்சஸில் லெஸ் தேன் 18 இயர்ஸ், 15 இயர்ஸ், 16 இயர்ஸில் இருந்தால் கூட நம்ம வந்து கைனகோமாஸ்டி அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடலாம்.
2: ஓகே, அதாவது இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இதுதான் ஏஜ் கேட்டகரிலாம் இல்லை, எந்த ஏஜில் பண்ணாலுமே அந்த உடல் வந்து தகவமைத்துக்கொள்ளும் இல்லைங்களா?
0: அதாவது வந்து நம்ம அவங்க கேட்குற ப்ரொசீஜரை வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு இது இருக்கணும், ஒரு மென்டல் டெவலப்மெண்ட் இருக்கணும்.
2: ஓகே ஓகே டாக்டர், கடைசியாக வந்து ஆக்சுவலி எந்த செக்டர் வந்து பெஸ்ட் டாக்டர், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்? லைக் இதில் வந்து நான் நீங்கள் எது சஜெஸ்ட் பண்ணுவீங்க, லைக் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து கரெக்டாக போயிட்டு அட்ரஸ் பண்ணலாம்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. எந்த இடத்துல நல்ல டாக்டர் இருக்காங்களோ அது பெஸ்ட். கவர்மெண்ட்லேயும் ரொம்ப நல்ல டாக்டர் இருக்காங்க, ப்ரைவேட்லேயும் நல்ல டாக்டர் இருக்காங்க.
2: ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் தி டாக்டர்ஸ் ரைட்.
0: பார்த்தீங்கன்னா ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையில் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லேயுமே வந்து டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
2: ஓகே,
0: பர்ன்ஸுக்கு வந்து எல்லா இதுலேயுமே ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
2: ஓகே,
0: எங்க கூட படித்தவங்களே நிறைய பேர் கவர்மெண்ட் செட்டப்லேயும் இருக்காங்க.
2: ஓகே,
0: தேர் ஆல் டூயிங் வெரி வெரி குட் ஒர்க்.
2: ஓகே,
0: அண்ட் முன்னாடிலாம் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல அடிபடுது அப்படின்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்து இந்த ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையை வந்து அவங்களால வந்து பண்ணிக்க முடியும்.
2: ஓகே ஓகே,
0: இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்து அவைலபிலிட்டி இருக்குது.
2: ஓகே,
0: ஸோ அவங்களுடைய அந்த ட்ராவலிங் டைம் அண்ட் ஆக்சஸ் டு த பிளாஸ்டிக் சர்ஜரி கேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு.
2: ஓகே டாக்டர், கடைசியாக லைக் நேர்களும் இதோட முடிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைவு பகுதிக்கு வந்து வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது. எஸ் லைக் இந்த தினத்தை ஒட்டி நீங்கள் கடைசியாக வந்து நேர்களுக்கு வந்து எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா, இல்லை ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? ஸோ நீங்கள் கடைசியாக சொல்லிடலாம் டாக்டர்.
0: ஸோ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டே வந்து ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி வந்து நேயர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும்.
2: ஓகே,
0: இப்போ வந்து நம்மளுடைய ஹெல்த்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி.
2: ஓகே,
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை யார்கிட்ட போய் காமிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும்.
2: ஓகே,
0: ஸோ இப்போ எனக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்குன்னா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகிறேன், நரம்பில் பிரச்சனை இருக்குன்னா நியூராலஜிஸ்ட் கிட்ட போகிறேன்.
2: அப்போ
0: எப்போ வந்து நான் பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போகணும் அப்படின்றத வந்து கிளியராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
2: ஓகே,
0: ஸோ அவங்களுடைய புரிதலுக்கு திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், தீப்புண் காயங்கள், எனி புண்ணு, அதாவது வந்து அடிபட்டதுக்கப்புறம் ஹேண்ட் இன்ஜுரிஸ், கையில் ஏதாவது அடிபட்டாலோ இல்லை அழகு சம்மந்தப்பட்ட எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனை பார்க்குறது எப்போவுமே நல்லது.
2: ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு மணி நேரம் வந்து எனக்கு மட்டும் இல்லை நேயர்களுக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். பிகாஸ் லைக் நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கின் டொனேட் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலி எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ வந்து நேயர்களுமே இதை பற்றி வந்து நிறைய ஆர்வமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த தினத்தை ஒட்டி நீங்கள் வந்து எங்களுக்காக வந்து பேசியிருக்கீங்க. பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப நுணுக்கமாக வந்து எங்களுக்காக வந்து விளக்கியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.
2: தேங்க்யூ.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கை

அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 4:02 மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. நான் உங்க ஆர்ஜி விவேக் தான் பேசிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து கேட்டு இருக்கீங்க.
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஆஸ் நேர்களை என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நான் இன்றைக்கி ஃபன் பண்ணலாமால என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் கொடுத்தா அது வந்து என்னெல்லாம் பேசும் அப்படின்ட்டு நான் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பேனா. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேசி காட்டணும். அதாவது மிமிக்ரிலாம் வேண்டாம், நீங்கள் நீங்களாகவே அதாவது உங்களுடைய குரல்ல பேசுங்க, ஆனால் நீங்கள் அந்த பொருளாகவே மாறி வந்து பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து கணினி அதாவது கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் இப்போ வந்து கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக பேசலாம், நெகட்டிவாக பேசலாம், இல்லை சம்திங் அது உங்களோட விஷயம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட் வந்து என்ன பேசுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். எஸ் ஃபன் பண்ணலாமலாம், பயங்கர ஃபன்னான டாபிக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். என் நேர்களே ரெடியாக இருங்க, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986003 மற்றும் 2952054. எஸ் நீங்கள் காரில் போயிட்டு இருந்தாலும் சரி,

0: இல்லை டீ கடையில் உட்காந்து கேட்டிருந்தாலும் சரி, பஸ்ஸில் ஹெட்செட் மாட்டி கேட்டிருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வந்து என்கிட்ட வந்து ஜாலியாக பேசலாம். அதுக்குன்னு கார் ஓட்டிகிட்டே பேச சொல்ல, கார் ஓட்டுற பக்கத்தில் வந்து சீட்டில் உட்கா யாரோ உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள பேச சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போட்டு கேளுங்க. எஸ் ஃபர்ஸ்ட் காலர் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு பார்த்துட்டு வந்துடும். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஃபர்ஸ்ட் காலரே கட் ஆகிட்டாங்களா? நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் மிஸ் கால் விட்டால் என்னால் கால் பேக்லாம் பண்ண முடியாதுங்க. எஸ் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம் மேம் சொல்லுங்கள். என்ன ப்ரோக்ராம்? நீங்க அந்த பொருள் மாதிரி ஒரு 30 செகண்ட் பேசினா போதும், ஓகேங்களா? அதாவது உதாரணத்துக்கு இப்ப கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க தான் இப்ப கம்ப்யூட்டர் சரிங்களா? நீங்க வந்து கம்ப்யூட்டர் மாறி மாறி, அதாவது கம்ப்யூட்டர் மாதிரியே மாறி நீங்க வந்து என்கிட்ட 30 செகண்ட் பேசணும், ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன் இப்படி குழப்புற அப்படின்றீங்களா?
1: பேசணும்
0: 30 செகண்டுக்கு, ஆமா ஓகேங்களா? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். நீங்க வந்து இப்ப வந்து மைக், ஹலோ என்னங்க மைக்கு சொன்னே அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க, கட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். நேயர்களே, அதாவது நீங்கள் எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இணைப்புகள் எல்லாமே சரியாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ் அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க, வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: கமல் பலாவரம், காமராஜபுரத்துலேருந்து செந்தில்குமார் சார்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சார். நம்ம ஷோ கேட்டு இருக்கீங்களா? டாபிக் என்ன தெரியுங்களா?
2: கேட்டு இருக்கு சார், நானே மைக்கா சொல்லிட்டுமா?
0: நீங்க மைக் வேணாங்களே, உங்களுக்கு நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து. மத்தளம்
2: மத்தளம்
0: மத்தளம்.
2: என் பெயர் மத்தளம்.
0: எங்க இருந்து வரீங்க மத்தளம்? உங்களுக்கு வலிக்காதுங்களா? அடிச்சா தன்னைத்தானே வருத்திக் கொண்டாலும் பரவாயில்லை, மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரணும் அப்படின்ட்டு வந்து மத்தளம் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. எஸ் அடுத்து யார் வராங்கன்னு பாப்போம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க? வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
0: இருக்கேன். சொல்லுங்க ஐயா.
3: நன்றி.
0: நன்றிங்களா? நான் இப்பதான் வணக்கம் சொல்ற, அதுக்கு நன்றி சொல்லிட்டு போறீங்களே. ஒலி எழுப்பி, அதாவது சரி ஓகேங்க ஐயா. உங்களுக்கு வந்து மைக்,
3: மைக்கா ஸ்பீக்கருங்களா?
0: சரி, உங்களுக்கு உங்களுக்கு எது வேணும், என்ன கன்ஃபியூஸ் பண்ணீங்க நீங்க போங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னதே இருக்கட்டும், ஸ்பீக்கர். நீங்க வந்து ஸ்பீக்கர், சரி ஓகே, ஸ்பீக்கர் வந்து கஸ்டமர் கொடுத்துருமா அப்படின்னு நினச்சி மைக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு ஸ்பீக்கரே ஓகேன்னா ஸ்பீக்கராக பேசுங்க.
3: சரி ஸ்பீக்கர்.
0: சரி ஸ்பீக்கர். சொல்லுங்க.
3: மேடை பேச்சாளர்களுக்கு மிகவும் பயன்படுவேன்.
0: எதுக்கு பயன்படுவீங்க?
3: பயன்படுகின்றீர்கள்.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.

0: அதாவது ரெண்டாம் கிளாஸில் ஒன்றாம் கிளாஸ்லாம் மிஸ் வந்து கேட்டால் ஒரு குச்சி வச்சு நின்று அந்த குழந்தைங்க வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக வந்து நின்று சொன்னல, என் பெயர் விவேக், நான் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நேயர்களே. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சரளமாக சாதாரணமாக வந்து பேசலாம். எஸ் அடுத்த காலர் போகிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்துருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸ்டே டியூன் வித் FM 101.4 எல்லாம் எப்பவுமே செமதூள்.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
2: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனால தான்.
1: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா

0: மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: நேயர்களே, நேரம் 4:10. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஃபன் பண்ணாமல் ஸ்டுடியோக்கில் இருக்கிற நேரம் சரியாக 4:10 மைட்டு இருக்கு, கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமது இல்லை. ஃபன் பண்ணலாமா, பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காலையில் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வெஸ்ட்மா மேடம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
1: நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் உற்சாகமாக பேசலாங்களே. ஏன் இன்னும் 1வது கிரிலே வந்துட்டு இருக்கீங்க? நல்லா 4வது கிரில் 5வது கிரில் வாங்க.
2: சொல்லுங்க, என்னவா மாறணும்?
1: நீங்க வந்து என்னவா மாறணும்னா, நீங்க நாற்காலியா மாறணும்.
2: நாற்காலியா மாறணுமா? ஓகே,
1: மாறிடுங்க. ஜும் ஜும் ஜும் ஜும் வந்தற காலி ஜும் மாறிட்டீங்களா நாற்காலியா? எஸ், இப்ப சொல்லுங்க.
2: நாற்காலி உட்காந்துக்கிறதுக்கு தானப்பா நான் இருக்கிறேன். ஏன்ப்பா என்ன போட்டு இப்படி சர சரன்னு இழுத்து சத்தப்படுத்துறீங்க?
1: என்னப்பா பண்றது, ஒருத்தருக்கு உட்கார அடையலன்னா உனக்கு கூப்பிட்டு தானப்பா செய்வாங்க. நீ கூப்பிட்டா வரமாட்டேன்ற, அதனாலதான்ப்பா இழுத்துக்கிறாங்க.
2: குழந்தைங்க விளையாடுற பொருளை ஆக்கிட்டு குழந்தைங்க போட்டு இழுக்கிறப்ப எல்லாம் பாத்துக்கிட்டு உட்காந்து இருக்கிறீங்களே.
1: குழந்தை பாவம் இல்லைங்களாப்பா? என்ன ஏன்ப்பா குழந்தைய திட்டுறீங்க?
2: குழந்தைங்களை திட்டல, குழந்தைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கூடாது. அப்படியே தலைகீழ திருப்பி போடுறீங்க. அப்ப என் மனசும் என் உடம்பும் என்ன கஷ்டப்படுது?
1: உங்களை வச்சு எங்களை எப்படி எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் இருந்தா ஆனா கரெக்டா உட்காரலான்னு போவோம் உங்க மேலதான். ஆனா அப்படியே பின்னாடி இருந்து உங்களை தூக்கிடுவாங்க. நான் எல்லாரும் முன்னாடி கீழே விழுந்து எவ்வளவு அசிங்கப்படுவோம் தெரியுங்களா? இந்த மாதிரி நீங்க அவமானப்படுத்தி இருக்கீங்க.
2: அப்படியெல்லாம் நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வர்றவங்களுக்கு உட்கார்றதுக்கு மரியாதை கொடுத்து வரிசையா போட்டு எங்களை அழகுபடுத்தி கலர் கலரா வச்சிருக்கிறாங்க. அதை உபயோகப்படுத்தி ஒழுங்கா உட்கார்றதுக்கு இல்லாத பிள்ளைங்க கையில குடுக்கறதும் முடிஞ்ச தலையில தூக்கி வச்சுக்கிட்டு போறதும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? முடியாதவங்களுக்கும் உட்காரத்துக்கும் நாக்காளி குடுக்கறோம், முடிஞ்சவங்க வந்தாலும் உட்காரத்துக்கு நாங்க இடம் குடுக்கறோம். உங்களுக்கு வசதி வாய்ப்பு அப்படியே ரகம் ரகமா நாங்க எங்க உருவத்தை மாத்தி
1: அர்ப்பணிப்புக்கு வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நன்றி நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி நன்றி. ஆஹா, நாற்காலி வந்து ரொம்ப அருமையா வந்து நம்ம கிட்ட வந்து கலந்துரையாடினாங்க. பரவாயில்ல, அவங்களோட கஷ்டத்தையே சொல்லுவாங்க. அவங்களும் பாவம் இல்லைங்களா? ஏன் நீங்க எல்லாம் நாற்காலி எல்லாம் இப்படி பண்றீங்க? நேர்களே, இதுக்கு மேல நாற்காலி எல்லாம் உட்காரும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்க சரிங்களா? நாற்காலி வந்து கோச்சிக்கிது பாருங்க உங்க மேல. எஸ், அடுத்த கலை இனிப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் கலா மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் மேம். உங்களுக்கான பொருள் என்னவென்றால் மிதிவண்டி. மிதிவண்டி சைக்கிள். என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, நான் வந்து ஏதாவது உயிரட்ட பொருள் சொல்வேன். அந்த உயிரட்ட பொருள் மாதிரி மாறி நீங்க வந்து ஒரு 30 செகண்ட் வந்து என்கிட்ட பேசணும். ஓகேங்களா? அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு தர பொருள் அந்த, அதாவது அந்த உயிரற்ற திங் என்ன அப்படின்னா மிதிவண்டி. சொல்லுங்க, நீங்க தான் இப்ப வந்து மிதிவண்டி பேசுங்க. ஓ, உங்க பேர் வந்து தமிழ்ல சொல்லிக்கிறீங்க. வணக்கம் சைக்கிள், எப்படி இருக்கீங்க?
3: எல்லாருமே மெரிக்கிறாங்க.
1: ஆனா எல்லாருமே உங்களை மெரிச்சாலுமே நீங்க அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க, எவ்வளவு தூரம் அவங்களை கூட்டிட்டு போறீங்க, முன்னோக்கி கூட்டிட்டு போறீங்க இல்லைங்களா? எவ்வளவு பெருமை தானே உங்களுக்கு. நேர்களே, இதுக்கு மேல சைக்கிள் நீங்க மிதிச்சலா ஓட்டாதீங்க. ஓகேங்களா?
3: இப்ப இது கஷ்டப்பட்டு சைக்கிள் கட்டுங்க, இப்ப வண்டி விடுறேன் கார் விடுறேன் என்ன.

0: ஓகேம்மா, நன்றி நன்றி. அதாவது நேயர்களே, நான் வந்து உங்களை அந்த பொருள் மாதிரியே மாறி என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னேன், சரிங்களா? அந்த பொருளை வச்சு என்கிட்ட பேசாதீங்க, அந்த பொருள் குறித்த பயன்களை பேசாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து மிதிவண்டினா மிதிவண்டியாகவே மாறிடணும். இப்போ நான் தான், என் பெயர் மிதிவண்டி, நான் இரு பெடல்களை கொண்டவன், என்னிடம் ஒரு ஸ்டாண்ட் உள்ளது, என்னிடம் இரு கை பிடிகள் உள்ளது, நான் இங்கிருந்து மனிதர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுவேன், இந்த மாதிரி சொல்லணும், சரிங்களா? எஸ். அடுத்த காலை இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்ல, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: டன், சொல்லுங்க. உங்களுக்கு நம்மளோட ஷோ கேட்டிருக்கீங்களா? டாபிக் என்னன்னு தெரியுங்களா?
1: கேட்டுட்டு.
0: ஓகே, உங்களுக்கான பொருள் என்ன அப்படின்னா மஞ்சப்பை.
1: மஞ்சப்பை. நான் வந்து இந்த காலத்துல என்ன எல்லாரும் புறக்கணிக்கலாம். ஒரு காலத்துல இந்த காலத்துல வேணா என்ன எல்லாரும் புறக்கணிக்கலாம். காலத்துல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு எல்லா பெரியவங்க கையிலயும் நான் இருப்பேன். ஒரு கடைத்தெருவுக்கு எங்க போனாலுமே என்ன இல்லாம போக மாட்டாங்க.
0: சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஒரு காலத்துல ஓஜியா நீங்க தான் இருந்தீங்க, சரிங்களா? ஆனா ஏன் இப்ப உங்களை யாருமே பயன்படுத்துறதே இல்ல?
1: அதாவது பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, நவ நாகரிகன்னு ஒண்ணு இருக்கு.
0: ஓகே,
1: அப்ப அந்த மாதிரி என்ன கையில எடுத்துட்டு போனா அவங்களுக்கு கௌரவ குறைச்சல நினைக்கிறாங்க. நூல் பையே இந்த மாதிரி எடுத்துட்டு போனாலும் கௌரவமா நினைக்கிறாங்க.
0: இது உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லீங்களா? உங்களை மாதிரி இந்த மாதிரி விட்டுட்டு போறது, உங்களை வந்து பயன்படுத்தாம இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லை?
1: என்ன செய்யறது, நாலு பிள்ளைங்களை பத்திரம் கடைசியில தாய் தகப்பன புறக்கணிச்சிட்டு சாப்பாடு போடாம போயிடுறாங்க. நம்ம வருத்தப்பட்டு என்ன பண்றது? விதி அவ்வளவுதான் போயிலையா? முடியாத பட்சத்துக்கு முடிச்சுக்கிறாங்க. முடிய வாழணும் நினைக்கிறவங்க
0: சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்ததில்ல. ஆனா உங்களை வந்து தவிர்த்துட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற இந்த நெகிழி பைக்கள் எல்லாமே எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோபம் வரலையா? என்னங்க கட் ஆயிட்டீங்க? ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? கட் ஆயிட்டாரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட கேள்வியில் தான் அவர் வந்து கோவம் ஆகிட்டு கட் பண்ணிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் நேர்களே, மஞ்சப்பை பாருங்கள் எந்த அளவுக்கு மனக்குமுறலை வந்து அது வந்து கொட்டிட்டு இருக்குன்னு. எல்லாம் உங்களால் தான், நான் கேட்டுட்டு தானே இருக்கீங்க. நீங்கள் எங்கேருந்து கேட்டாலுமே சரி, காரில் போயிட்டு இருக்கீங்களா, அப்படியே பக்கத்தில் பாருங்கள். என்ன பை வச்சுருக்கீங்க? மஞ்சப்பை இருக்குங்களா? பேப்பர் பை இருக்குங்களா? இல்லை இல்லை, பிளாஸ்டிக் பை தானே இருக்குது. எண்ணெய் கடைக்காரனா டீ கடைக்காரனா, நோ பிளாஸ்டிக், சரிங்களா? பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம மஞ்சப்பையில் எவ்வளோ கோவமாக இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நேர்களே, நீங்களும் வந்து வெளியே போகும்போது மஞ்சப்பைகளை கொண்டு போகிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் பை சம்மந்தமான பை, அந்த துணியில் இருக்கிற அந்த அது சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு பையை வந்து கொண்டு போங்க. பிளாஸ்டிக்கை முற்றிலும் தவிருங்க, சரிங்களா? எஸ். அடுத்த காலையில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சென்னை பூர்ணமலை கலை சாமி. நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார். சொல்லுங்க,
0: உங்களுக்கு என்ன சொல்லட்டும்? சொல்லுங்க. நானா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பை.
2: பிளாஸ்டிக் பையா?
0: பிளாஸ்டிக் பை. பார்த்தது இல்லைங்களா?
2: வேற ஏதாவது சொல்லுங்க.
0: வேற ஏதாவது சொல்லவா உங்களுக்கு? சரி, ஓகே. நெகிழி பை.
2: எல்லாத்துக்கும்
0: ஐயோ, அதுதாங்க பெரிய விஷயமே. ஏங்க உங்களை வந்து இப்படி இது பண்றாங்க? எனக்கு தெரியவே இல்லை, காதெல்லாம் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்த தெரியுங்களாங்க. இவ்வளவு சத்தமா பேசினா நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல?
2: ஆமா சார், மக்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. இந்த மைக் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் பாட்டு யூஸ் பண்ணனும். நான் என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: உங்ககிட்ட அந்த இது, நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க இது இல்ல உங்ககிட்ட? இல்ல, நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க?
2: இல்ல போச்சு.
0: நன்றி நன்றி. இதுக்கு மேல வந்து மக்கள் உங்களை பார்த்துதான் பயன்படுத்துவாங்க, ஓகேங்களா? நன்றி மைக்.
2: நன்றி சார்.

0: நன்றி.
1: ஸ்னேர்களே ஃபன் பண்ணலாமா, பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டுடியோ கலக்கிற நேரம் சரியாக 4:20 மைட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரைட் வழக்கம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சேமதுல. அடுத்த காலர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேடியோன்னு வச்சுக்கிறேன் வழக்கம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சேமதுல.
2: நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு. ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 4:21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சேமத்தோட நேர்களை நீங்கள் என் கூட வந்து ஃபன் பண்ணலாமா கேட்டுருக்கீங்க. நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 2986-0038 மற்றும் 2952-0554. மீனும் சொல்கிறேன், நீங்கள் என் கூட வந்து பேசணும், என் கூட வந்து கலந்துரையாடணும், என் கூட வந்து இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 2986-0038 மற்றும் 5205-4. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க? இப்பதான் இணைப்பில் இருக்காங்கன்னு வர அதுக்குள்ள கட்ட அடிச்சு நினைக்கிறேன். அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க?
3: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர்.
2: வணக்கம்,
3: கற்பாடையிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி. எனக்கான என்ன பொருள் கொடுக்க போறீங்க?
2: உங்களுக்காக என்ன பொருள்னா, நீங்க வந்து தங்க கோயில் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தங்கம் தரலான்னு இருக்க. நீங்க தான் தங்கம்.
3: சூப்பர். ஓகே, பேசலாமா?
2: பேசலாம், சொல்லுங்க.
3: நான் தான் தங்கம் பேசுறேன். எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது ஆபரணமா மாத்தி கழுத்துல எக்கச்சக்கமா போட்டு அழகு பாக்கணும் அப்படின்ட்டு பெண்கள் ஆசைப்படுவாங்க. ஏன் பெண்கள் தான் போட்டுக்கணுமா அப்படின்ட்டு ஆண்கள் கூட இன்றைய காலகட்டத்துல திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஷேர் மார்க்கெட்ல.
2: ஆனா நீங்க வந்து என்ன பயன் கொடுக்கறீங்க சொல்லுங்க.
3: என்ன ப்ரோ?
2: நீங்க வந்து என்ன பயன் கொடுக்கறீங்க தங்கம்? போயிடுறீங்க.
3: என்னங்க
2: இப்படி சொல்றீங்க? ஓகே ஓகேங்க, நன்றி நன்றி. சொல்லுங்க.
3: அதாவது இன்னைக்கு இல்ல நேற்றுக்கு இல்ல, இன்னைக்குமே என்ன நீங்க வாங்கணும் அப்படின்னா கடினமா உழைங்க, நிறைய சேவ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எட்டா கனியா இல்லாம எட்டிய கனியா மாறுங்க.
2: ஓகே தங்கம், நன்றி நன்றி நன்றி.
3: தேங்க்யூ.
2: நேர்களே பாருங்க, தங்கத்துக்கிட்ட வந்து நீங்க ஏன் வந்து ஏறிட்டே போறீங்க, இறங்கி எங்ககிட்ட வரமாட்டீங்களான்னு கேட்டா, நீங்க வந்து கடினமா உழைங்க, என்ன வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு தங்கம் வந்து நம்ம கிட்ட வந்து பிசினஸ் பண்ணிட்டு போகுது. பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த காலர் இன்னப்பில இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நான் தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
2: வணக்கம் தேவராஜ், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான பொருள் வந்து உயிரற்ற பொருள் வந்து பஸ், பேருந்து.
4: கூட்டிட்டு
2: வரலாம்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் சீட்டு கிடைக்கும்ல, நீங்க மட்டுமே வந்தா எப்படி சொல்லுங்க? ஒரு 4-5 பேர் சேர்த்து கூட்டிட்டு வாங்க, அக்கா தம்பி மாமா மச எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, அப்பதான் மக்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். எவ்வளவு நேரம் தான் சொல்லுங்க நின்றுட்டே வருது?
4: இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டா ஒருத்தருக்கே சீட்டு கிடைக்காது போயிடும். அதனாலதான் நான் மட்டும்தான் வரேன், அந்த எடுத்துட்டு வரேன். அதாவது என் பேருந்துல வந்து பயணம் பண்ணும் போது வேலைக்கு போகிறதுக்கு

0: பேருந்துக்கு முக்கியமான இடங்களுக்கு போறதுக்கு எல்லாமே பயன்படுகிறது. இதனால ஜனங்களுக்கு பொதுமக்களுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கிறது. குறைந்த டிக்கெட் விலையில் தான் நான் வந்து பயணிகளுக்கு பயன் தருகிறேன். அதனால வந்து என்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா,
0: சேஃப்டியா எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கிறேன். நான் ஒரு சேஃப்டியாக ஒரு
1: சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க, நீங்க ஏன் அதாவது உங்ககிட்ட வந்து எப்பயுமே பஸ் உள்ள வந்தா வந்து திருக்குறள் எழுதி வச்சுக்கிறீங்க, எதனால அது வந்து திருக்குறள் ஏன் எழுதி வைக்கிறீங்க?
0: அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா முக்கியம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரல் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு மனசுல பதியணும்.
1: அதாவது உங்க கூட பயணம் பண்ணும் போது அந்த நாலேஜும் சேர்த்து கொடுத்துடணும், அறிவியும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடணும். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அந்த விஷயம் தாங்க. நான் வந்து நின்றுட்டு வரணும், தொங்கிட்டு வரணும், இந்த திருக்குறள் பாக்கிறதுக்காகவே நான் வந்து பஸ்ல ஏறுவேன்.
0: கண்டிப்பா அது உள்ள உட்காந்து பயணம் பண்ணி அதை படிச்சு நம்ம மனசுக்குள்ள பதிவு பண்ணிக்கணும் சார்.
1: ஓகே ஓகேங்க, நன்றி பேருந்து, மகிழ்வான பயணம் மேற்கொள்ள வாழ்த்துக்கள், நன்றி.
0: நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியம் சார்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: பார்த்தீங்களா நேயர்களே, பேருந்துக்கு உள்ளே இருக்கிற அந்த திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பயன்படுது அப்படின்ட்டு. எஸ் நீங்களும் வந்து தொங்கிட்டுலாம் போகாதீங்க. ஸோ உள்ள இடம் தான் போயிட்டு உக்காந்துக்கோங்க, நான் வந்து சும்மா தான் சொன்ன தொங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு. அடுத்த கலை இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யாருங்க பேசுறீங்க?
2: ஹலோ
1: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: அன்பான அன்பருக்கு நீங்கள் மாலை வணக்கம். மதுரையிலேருந்து ஆண்டனி சார், எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கு, நல்லா ஜாலியாக கொண்டு போயிருக்கேன்.
1: ஜாலியாக இருக்குங்களா, குதூகலமாக இருக்கீங்களா?
2: சகோதர அன்பு சகோதரர் வந்தாலும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு நேரங்களுக்கு.
1: அப்படிங்களா, நன்றி நன்றி. சரி, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு நான் என்னத்தனமாக வச்சுருக்கேன், மல்லிப்பூ.
2: கண்டிப்பா முதல் முக்கியமாக மனப்பெண்ணுக்கு இடம் தருது மல்லிகைப்பூ. எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் தேவைப்படுவது மல்லிகைப்பூ. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை
1: அனைவரும் விரும்பி சுவைக்கலாமா.
2: அன்பு மனம் வந்து தலையில் சூடுவது மல்லிகைப்பூ.
1: சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க, எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட இதை கேட்கணும்னே இருந்தது. நீங்க ஏன் வெறுமனே வந்து பெண்களுக்கு மட்டுமே மல்லிப்பூ வந்து வைக்கிறீங்க, ஏன் வந்து ஆண்களுக்கு வந்து மல்லிப்பூவே வைக்க மாட்டேன்றீங்க, வரவே மாட்டேன்றீங்க, ஏன் என்ன காரணம் இது?
2: கண்டிப்பா அவங்களுக்கு கலையை அவங்களுடைய தமிழோட சார்ந்த
1: சூரியகாந்தி மாதிரி இல்லைங்களா? ஏன் பூனா ஏன் நீங்க வந்து வெறுமனே பெண்களுக்கு மட்டுமே இருக்கீங்க?
2: நான் வந்து தாய் திருநாடுங்கிற தாய் தானே, தாய் திருநாடு பெண்கள் தானே. அந்த தாய் திருநாட வந்து மதிப்புக்கு உரையாக ஒரு ஜஸ்ட் ஒரு பெருமைக்குரியதாக அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு தலையில் சூடுகிறேன். ஒரு விசேஷ நாள்களோட அவர்களுக்கு முன்னாடி போய் தட்டில் யாரு போறாங்களோ, தாய்மாம்னு போறாங்களோ, நான் முதன் முன்னாடியே போய் அவர்களுக்கு தட்டில் வந்து மனமு வந்து அவர்களை வரவேற்று, அது அப்புறம்தான் அந்த பூ என்னை மத்தியில என்ன பூ கொண்டு போய் வைத்த பிற்பாடு தான் நம்ம பேசுகின்றார்கள் மனமகன் மனமகள் வந்து.
1: ஆனா உங்ககிட்ட இருந்து நான் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நான் கத்துக்கறேங்க, அது மட்டும் எனக்கு சிமிலியரா சூட் ஆகுதுங்க. உங்க தேவை முடிஞ்சிட்டு உங்க எல்லாரும் தூக்கி போட்டுறாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு வந்து. ரொம்பவே உங்களை நினைச்சாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் வேணும் நமக்கு. கமான், இவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கீங்க. இப்ப ஒரு மல்லிப்பூனாலே இவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுதுன்னா சொல்லுங்க.
2: ஒரு 10 பூக்கள் நாங்கள் உதிர்ந்தாலும் 1000 பூக்கள் மறுபடியும் செடியில்.
1: வா வா வா, சூப்பர், நன்றி நன்றி மல்லிப்பூ இந்த மோட்டிவேஷனுக்கு, சரிங்களா? எஸ் நேர்களே பாருங்க, நான் எப்படி யோசித்தேன், ஆனால் அந்த மல்லிப்பூ வந்து எப்படி யோசிச்சாங்க பார்த்தீங்களா. எஸ் நான் சொல்கிறேன், ஏன் லைக் உங்களை வந்து தேவை முடிஞ்சிட்டு தூக்கி போட்டுடுறாங்க அப்படின்ட்டு நான் கேட்டா அவர் வந்து சொல்கிறாரு, நான் அவங்க என்னை தூக்கி போட்டாலுமே அடுத்து நான் செடியிலேருந்து 10 பூ இல்லை 1000 பூக்களாக நான் வந்து முளைச்சி வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓ மை காட், எவ்வளோ பெரிய வார்த்தை இது, எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் இது. எஸ் நேர்களே, நீங்களும் வந்து இப்படி தான் இருக்கணும். உங்களை யாராவது தூக்கி போட்டாலும், உங்களை யாராவது அவாய்ட் பண்ணாலும், உங்ககிட்ட யாராவது பேசாமிருந்தாலும் கூட, எஸ் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு அடுத்தடுத்து வந்து நீங்கள் வந்து மேலோங்கி மேற்கொண்டு வந்து மேன்மேலும் வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கணும். இதுதான் வந்து மல்லிப்பூ இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம். ஓகேங்களா? நேர்களே, அடுத்த காலர் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்கில் இருக்கிற நேரம் சரியாக 4:33 மைட்டர் இருக்கு, கேட்டுருக்கீங்க ஆகாஷ்மணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே செம தூளி. ஸ்நேர்களே, நம்ம இன்றைக்கி ஃபன் பண்ணாமலாம் பயங்கரமான டாபிக்லாமே எடுத்து செம்ம ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்ம ஷோலாம் கேட்டு வந்து செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அடுத்த காலையில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம் மேம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நல்லா இருக்கேன் மேம், சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா நீங்கள்?
2: என்ன பொருள்
1: நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து பிஸ்கெட்
2: கொஞ்சம்
1: சர்க்கரை போட்டு வரீங்க தெரியல. நேர்களே, ரொம்ப ஃபன்னாக வந்து ஃபன் பண்ணலாமா வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காலையில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: அண்ணாநகர்லேருந்து வாணிதேவி பேசுகிறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக ஜாலியாக இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன தரேன் அப்படின்னா காஃபி.
3: ஒரே
1: ஒரு சந்தேகம், நீங்க எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கீங்க? காஃபின்றீங்க, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கீங்க.
3: அது நம்ம விவசாயிகளுக்கும் கொடுக்கணும்ல, அவங்க இலைய பறிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பறிச்சு அதை பதப்படுத்தி.
1: உங்க ஃப்ரெண்ட் டீ இருக்கான் தானே? டீ எல்லாம் எப்படி 10 ரூபாய் 12 ரூபாய் கிடைக்கிறான், நீங்க மட்டும் 30 ரூபாய் 25 ரூபாய்னு விக்கிறீங்க.
3: என்ன
1: செய்ய தெரியுமா? வறுப்பாங்க, வறுத்து அப்புறம் பொடி பண்ணுவாங்க. டீ எப்படி வரான்? டீயும் அதே மாதிரி இலையெல்லாம் பிரிச்சு தானே வராங்க?
3: அவங்களும் அப்படித்தான். இல்லைன்னு சொல்ல, டீயும் அப்படித்தான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு அந்த தேயில பிடிக்குது, ஒருத்தர் காஃபி பிடிக்குது, எல்லாம் பிடிக்கும் போது அப்படி ரசிச்சு குடிப்பாங்க
1: பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சாமானிய மக்கள் கிட்ட வாங்க, சரிங்களா?
3: நான் அது ஒண்ணு சொல்றேன், காஃபி குடிங்க, என்ன குடிங்க, காலையில ஒரு நேரம் குடிங்க, சாயந்தரம் ஒரு நேரம் குடிங்க, அப்பதான் உடலுக்கும் எப்பவும் ஆரோக்கியமா இருக்கும். அதனால சும்மா 10 நிமிஷம் சர்க்கா குடிச்சு தயவு செய்து குடிக்காதீங்க.
1: அது நீங்களே சொல்லிடுறீங்க.
3: பாலும் கலந்து குடிக்கலாம், அது அப்படியே கொதிக்க வச்சு குடிச்சா ரொம்ப அருமையா இருக்கும்.

0: அது பால் ஆட் பண்ணலாம் பால் ஆட் பண்ணாமலே இருக்கலாம் இல்லீங்களா?
1: ஒரு நேரம் அவன் ஒரு நேரம் குடிச்சு பாருங்க, ஏன்னா பால் இல்லாதது நம்ம குடிச்சு தானே
0: ஆகணும். ஓகே
1: குடிச்சு பாருங்க, அதான் டேஸ்டா இருக்கும் குடிக்கிறதுக்கு.
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் காஃபி. டைம் பாருங்க, 4:30 மணி மேல ஆகுது, போங்க தேடுவாங்க பாருங்க வீட்டிலலாம்.
1: நன்றி நன்றி,
0: பாய் பாய் பாய், சீ யூ. நேர்களே, அடுத்த காலர் வந்து இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: இனிய பொன்மாலை வணக்கங்கள், நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: எஸ் பொன்மாலை வணக்கங்கள், நான் நலமாக இருக்கிறேன், உங்கள் நலம் எப்படி இருக்கின்றது?
2: சேமமா இருக்கிறோம்.
0: ஓகே, உங்களுக்கு வந்து என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னா விபூதி.
2: விபூதியா?
0: விபூதி. உங்களை தாங்க எல்லாம் ஈஸியா தூக்கி அடிச்சுட்டு போயிடுறாங்க, போங்க, உங்களை வச்சுதாங்க அடிக்கிறாங்க.
2: ஆமா, விபூதி இப்போலாம் வந்து விபூதியா கிடைக்கிறது கிடைக்கிறது. அப்புறம் நாம பண்ணதையோ வரங்க பார்த்தேன்,
0: மனிதர்கள் கிட்ட இருந்து அன்பு கிடைக்குதோ இல்லையோ உங்களை வச்சுதான் அடிக்கிறாங்க, விபூதி மட்டும் கிடைச்சிடுது.
2: வரட்டி கிடைக்கிறதோ இல்லையோ, வரட்டி நாம வீட்டுல பண்ணலாமே, நம்ம பசங்க சாணத்தை எடுத்து வரட்டி பண்ணிக்கலாம் தானே.
0: சரி, எனக்கு ஒரே சந்தேகம், நீங்க வெறும் கோயில்ல மட்டுமே இருப்பீங்க இருக்கீங்க விபூதின்றது, நீங்க எதை எதுக்கெல்லாம் பயன்படுவீங்க? நீங்க விபூதி எதை எதுக்கெல்லாம் உங்களை பயன்படுத்தலாம்?
2: நான் விபூதியா மாறணுமா?
0: ஆமா, நீங்க விபூதியா. ஓ, இப்ப
2: என்ன வந்து வரட்டியிலதான் செய்யறாங்க பாருங்க.
0: ஓகே,
2: வரட்டியும் உமியும் கலந்து என்ன வெயில்ல வெயில்ல காய வச்ச அந்த வரட்டியை வந்து நெருப்பு போட்டு அதை வந்து பஸ்பமாக்கி நானும் நாங்கள் விபூதியாக மெளிர்கிறோம்.
0: சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகங்க, உங்களை ஏன் கோயில மட்டுமே வச்சிருக்காங்க விபூதி?
2: இல்லையே, பெண்கள் வீட்லயும் வச்சிருப்பாங்களே, பெண்கள்
0: வீட்லயும் பூஜை ரூம்ல மட்டும்தான் இருக்கும்.
2: பூஜை ரூம்ல இருக்கும், அது பூதி சாதமாக அந்த குத்து விளக்கு இருக்கு பாத்திரையா, அது வந்து பழபழான் மின்றதுக்கு எங்களை தான் போட்டு பூசுறாங்க. அப்போ வந்து எங்க, அதாவது அவங்க நெத்தியில அணியறதே வந்து சாப்பிட்டு அணியறாங்க.
0: எனக்கு எங்க போனாலுமே விபூதி மட்டும்தாங்க கிடைக்குது, கோயில மட்டுமா கிடைக்குது? எனக்கு கோயில கிடைக்குதே இல்லையோ, எல்லாருக்கிட்டயும் விபூதி மட்டும்தான் கிடைக்குது.
2: ஆமா, அப்புறம் என்ன போட்டு
0: கண்ணாடி போட்டு பல பழப்பழம் ஆக்கிடலாம் இல்லீங்களா? உங்களை
2: பழம் ஆக்கிடலாம். அப்புறம் வந்து என்ன வந்து நெத்தியில பூசிட்டு போனாலே தனி ஒரு மகத்துவம் பாருங்க.
0: மகத்துவம்?
2: ஆமா, எப்பவும் அத பூசிட்டு போறவா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தால அது மிஸ்ஸிங் ஆனா என்ன உங்க நெத்தியில வந்து பக்தி சின்னங்களே காணோம்னு கேட்க ஆரம்பிச்சுட்டுறாங்க. அதனால வெளியில நெத்தியில விபூதி தரிச்சு எங்களை தரிச்சு என்ன தரிச்சுட்டு போறவ வந்து வெளியில பொறிச்சு என்ன நெத்தியில வச்சுக்காம போகவே மாட்டா.
0: ஓகே ஓகேங்க, வாழ்த்துக்கள்ங்க. அதாவது நம்ம நெத்தியில வைக்கிறவருக்கு விபூதியை பயன்படுத்தினா ஓகே, யாருக்கும் அடிக்காம இருந்தா சரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விபூதி, சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.
2: வயிற்றுல வைப்பாங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி விபூதி, பாப்போம். அடுத்த காலர் யார் இருக்காங்க பாப்போம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராயப்பேட்டை வெங்கட். நிகழ்ச்சி சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது,
0: ரொம்ப நன்றி ராயப்பேட்டை வெங்கட். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பொருள் கொடுக்கலாம்?
3: கொடுங்க, நீங்க தான் சொல்லுங்க.
0: நான் தான் சொல்லணுமா? உங்களுக்கு வந்து டீ.
3: டீ?
0: ம், டீ, தேநீர்.
3: என் பெயர் தேநீர்.
0: உங்கள் பெயர் தேநீர், சொல்லுங்க.
3: நான் மலை பிரதேசத்தில் வளர்கிறேன்.
0: ஓகே,
3: மலைவாச தலங்களையும் என்னை பதப்படுத்தி தூளாக்கி தூளாக்கி பல்வேறு இடங்களுக்கு விநியோகப்படுகிறது.
0: சரி, இப்பதான் உங்க ஃப்ரெண்டு காஃபி கிட்ட பேசுன
3: என்ன
0: பிரிஃபர் பண்றீங்க? நீங்களே கேட்டா மருத்துவரை என்னதான் பிரிஃபர் பண்றனு சொல்றீங்க?
3: ஒரு பொருள் இருக்கு, அது வந்து உங்களோட உடம்ப பாதிக்க கேநீர் தான் உங்களுக்கு சுறுசுறுப்பு தரும் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்துகிறேன்.
0: அதனால உங்களை குடிக்க சொல்றீங்க.
3: அதனால இதுலயே பால் போடாத பிளாக் டீ, லெமன் டீ,
0: கிரீன் டீ,
3: நிறைய விதமான எங்களுக்கு பல்வேறு கிளைகள் இருக்கிறதுனால மக்கள் வந்து விரும்பி குடிக்கிறார்கள். காலையில் ஈவன் ஐடி பீப்புள் வந்து நைட்டு 2 மணிக்கு வந்து முடிச்ச உடனே டீயும் பிஸ்கெட்டும் தான் சாப்பிடுறாங்களே தவிர எதுவும் கிடைக்காது.
0: சரி, நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். இந்த பிஸ்கெட்டு உங்களை வந்து தொடுவாங்க பாத்தீங்களா, அவங்களை அப்படியே தண்ணி பிடிச்சி இழுத்துறாதீங்க. அவங்க பாருங்க பிஸ்கெட் வந்து சொன்னாங்க, அப்படியே மூழ்கி போயிடும் நான் தண்ணியில, எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது, கஷ்டமா இருக்குன்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு, பாவங்க பிஸ்கெட். ஓகேங்களா?
3: பாவம் பிஸ்கெட் இல்ல, பிஸ்கெட்டே சாப்பிடக்கூடாதுன்றது மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்.
0: அப்ப டீ குடிக்கலாங்களா?
3: டீ 100%

0: அதாவது நாங்க வந்து உங்க எல்லாருமே அளவா வச்சுக்கணும், அதுதான் சொல்றீங்க இல்லீங்களா? உங்க மூணு பேருமே வந்து ஒரு அளவா வச்சுக்கணும் இல்லையா?
1: டாக்டர் வந்து ஆபரேஷன் முடிஞ்ச உடனே ஒரு கப் டீ தான் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கே போறார். கிளாஸ்ல டீ இருக்கும், நான் இருப்பேன்,
0: நீங்க இருப்பீங்க. அப்பயும் உங்களை டிமாண்ட் மட்டும் கண்டிப்பா சொல்றேன். உங்களை அதாவது உங்களை வச்சே இங்க வந்து பல பேர் வந்து கோடி சோழர்கள் ஆயிருக்காங்க, கோடி சோழர் ஆக போறாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு சரிங்களா?
1: சென்னையில் நிறைய பேர் என்னால் வந்து
0: சூப்பர் சூப்பருங்க, வாழ்த்துக்கள். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா?
1: நிலவில் கடை இருந்தா கூட டீ நீர் டீ கடை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்கு.
0: ஓ,
1: நிலவில் கடையை இருந்த வச்சாலும்
0: ஓகே ஓகேங்க, நன்றி. என்னன்னா இப்போ நீங்கள் இந்த பழைய காலத்து டீ கடையெல்லாம் போயிட்டீங்க, இப்போ நீங்கள் அந்த அவங்க பழைய காலத்து ஆளுங்கிட்டே இல்லை, எல்லாம் இப்போ வந்து டெக்னாலஜிலாம் மாதிரி புது புது கடைகளுக்கு ஏறிட்டீங்க. இந்த பழைய செட்டப்பில் இல்லவே இல்லைங்களே
1: நீங்கள்.
0: ஓ, அதனால் நீங்களும் உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க.
1: எங்களுக்கு இன்ஸ்டன்டே கிடையாது, எங்களை எங்க பிரகாரம் தான் போட்டாகணும். தண்ணியில் ஊற வைக்கணும், கொதிக்க வைக்கணும், நாங்கள் ஃபில்டர் ஆகும், அப்புறம் தான் நான் எங்களுக்கு வந்து ஜூஸ் நீங்கள் சாப்பிடணும்.
0: சரிங்க சரிங்க ஐயா, ஓகே ஐயா. நேரம் ஆயிடுச்சு பாருங்க, உங்களை எல்லாரும் தேடுவாங்க. பார்ப்போம் பார்ப்போம். நன்றி ஐயா,
1: நன்றி ஐயா,
0: நன்றி. எஸ் நேர்களே, ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு. அடுத்த கலர் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: ஹலோ,
0: வணக்கம் சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க?
2: மாதவத்திலிருந்து நித்யா பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு மேம். எஸ் உங்களுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னா சொல்லுவாங்களா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கு வந்து கரண்டி, குழம்புக்கின்ற கரண்டி.
2: குழம்புக்கு நான் வந்து என்னால எல்லாம் குழம்பு ஊத்தி நல்லா சாப்பிடுவாங்க. நான் இல்ல என்ன அத மூக்க முடியாது. குழம்பு அதுல வகை வகையான கரண்டி இருக்கு. குழம்பு கரண்டி, சொத்து கரண்டி, கண் கரண்டி எல்லாம் இருக்கு. நான் பொறிக்க எல்லாத்துக்குமே நான் அதை பயன்படுவேன், பயன்படுத்துவாங்க, நல்லா இருக்கும். சொத்துக்கு எல்லாத்துக்கும், பாலுக்கு எல்லாம் நல்லா வச்சுக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. எஸ் எஸ் நேர்களே, ஃபன் பண்ணலாமா? பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறேன். எஸ் அடுத்த கால் பொறுத்த மாதிரி சின்ன பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்தாலும் ஸ்டே டியூன் திருத்துறேன். வைஃப் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுகுளு.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: எஸ் நேர்களே, அடுத்த கால் பொறுத்துக்கு முன்னாடி அனிஜத்துடைய இசையில் விஷ்ணு ஐட்வனுடைய வரிகளில் அசல் கோளாறு, சுபலக்ஷ்மி மற்றும் அனிருத் மூவரும் இணைந்து பாடிய மோனிகா திரைப்படத்தில் ஒரு செம்மையான பயங்கரமான வைபான சாங் உங்களுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திரு 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ளு.

0: பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?
0: ஃபன் பண்ணலாமா?
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஃபன் பண்ணலாமா? ஸ்டுடியோக்கில் இருக்கிற நேரம் சரியாக 4:47 மைட் இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூளு. நேர்களே, நான் உங்கள் ஆர்ஜி விவேக் தான் பெஸ்ட் இருக்கேன். என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணலாமலாம் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம் சொல்லுங்கள், யாருங்க இது பேசுகிறீங்க?
3: வணக்கம், மதுரை மேலூர் கோட்டனத்தை பற்றி ராதாகிருஷ்ணன்.
2: வணக்கம் ராதாகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
3: தண்ணீர் நீரின்றி அமையாத உலகம், நான் இன்றி உலகாது அமையாத உலகம் சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வாழ்க்கையில அன்றாட தேவைக்கு தண்ணீர் தான் முதல்ல முக்கிய காலம். எடுத்து சொன்ன முகங்கள் வரும், அதுக்கு நான் தான் தேவை. அடுத்து ப்ரஷ் பண்றேன், அத வாய் கொப்பளிக்கிறதுக்கு நான் தான் தேவை.
2: ஆனா நீங்க எப்பவுமே டெய்லியுமே வரவே மாட்டேன்றீங்களே, மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வரலாம்ல அப்பப்போ? ஏன் வரமாட்டேன்றீங்க? கோவமா மக்கள் மேல உங்களுக்கு?
3: இல்ல, என்னுடைய அருமை உங்களுக்கு தெரியாதுல்ல.
2: ஓ, அதனால இப்ப அருமை தெரிய வைக்கிறதுக்காக மக்களை வந்து காக்க வைக்கிறீங்க.
3: அப்ப
2: வந்து இந்த உலகம் வந்து மூன்று பக்கமே கடலால் தான் சூழப்பட்டிருக்கு. அதாவது ஒரு 70% வந்து ஏறத்தாழ நான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்லல, நீரால் தான் சூழப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய உலகத்துல இவ்வளோ பெரிய இது வச்சிருக்கீங்க, ஆனா இங்க இருக்கிற அதுல 1% இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்க வந்து தண்ணி தர மறுக்கிறீங்க, இதெல்லாம் நியாயமா? என்னங்க சிரிக்கிறீங்க? மக்களோட குரலா நான் கேக்குறேன், சொல்லுங்க நியாயமா? ஏன் வர மாட்டேன்றீங்க டெய்லியும் நீங்க?
3: இல்ல, அது வந்து எளிதில கிடைச்சா உங்களுக்கு என்னுடைய அருமை தெரியாது.
2: இத பாருங்க, மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா. உங்களோட அருமை எல்லாருக்குமே புரியுது, உங்களோட தேவை எல்லாருக்குமே புரியுது, உங்க தேவை எல்லாருக்குமே இருக்கு. அதனால மக்களை வஞ்சிக்காம, மக்களை வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம தினந்தோறும் வாங்க சரிங்களா. உங்களுக்காக நான் பாருங்க, உங்களை வர வைக்கிறதுக்காக தான் நாங்க வந்து பிளான்டேஷன் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் மரம் நடலாம், எங்கெங்கெல்லாம்

0: இருக்கு அப்படின்ட்டு.
1: இன்னொரு 10 நாள்ல மதுரை பூராவும் கர்நாடகாவில காவேரியிலையும் மழை பெஞ்சு வர வைக்கிறேன்.
0: ம், ஓகே ஓகேங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: எஸ், நேர்களே பாருங்க, தண்ணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அளவாக பயன்படுத்துறது இல்லையா, அதாவது நம்ப, ஸோ அதனாலலாம் வந்து அப்பப்போ வரமாட்டேன்றாங்களா, அதனால் சிக்கனமாக சேவிச்சு தேவையான அளவுக்கு என்னை வந்து பயன்படுத்துங்க, நான் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து டெய்லியுமே வரேன், உங்கள் வீட்டுக்கு டெய்லியும் வரேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து கேட்டுருந்தீங்க அப்படின்னா, தண்ணியை வந்து அளவாக பயன்படுத்தி டெய்லியுமே அந்த தண்ணியை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வர வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
2: சார், பழைய புதிய நேர்கள் வழி கொடுங்க சார், பழைய நேர்களை வந்துட்டு எல்லா நேர்களும்
0: அப்படிங்களா
2: கிடைக்க மாட்டேங்குது.
0: இல்ல இல்ல இல்லைங்க, நாங்க வந்து ரேண்டமா வந்தா கால், ஹலோ, கட் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். எஸ் நேர்களே, லைக் நீங்கள் வந்து வந்து தவறாக வந்து புரிஞ்சிக்கக்கூடாது, ரேண்டமாக வர கால்ஸ் தான் வந்து நான் வந்து அட்டன் பண்ணிட்டுருக்கேன். லைக் எனக்கு எந்த நம்பர் வருதுன்றது கூட எனக்கு வந்து தெரியாது, லிட்ரலாக நீங்கள் நம்பர்னாலுமே அது தான் நெசம். லைக் பழைய கலர் புது கலர் அப்படிலாம் எதுவுமே தெரியாது, புது கலர் எல்லாருமே நம்ம ஷோக்கு வருவாங்க. ஸோ எல்லாருமே லைக் யாருக்கு லைன் கிடைக்குதோ லைக் அவங்க தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்கள் லைன் கிடைக்கல அப்படின்னா, ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஹூக்கை பயன்படுத்தி டைமில் வந்து கால் பண்ணீங்க, அதாவது இப்போ பாட்டு போடும்போதோ விளம்பரம் போடும்போதோ கால் பண்ணால் எடுக்க முடியாது, அதுதான் ப்ராக்டிக்கல். ஸோ இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ பழைய கலரா புது கலரா அப்படின்ட்டுலாம் எங்களுக்கு சத்தியமாக வந்து தெரியாது, நீங்கள் நம்மளால அதுதான் நெசம். எஸ் நாங்கள் ரேண்டமாக தான் கால்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து நான் எங்கள் சைடு வந்து கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன். அடுத்த காலர் இன்னும் பிள்ளை இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கே பேசுறீங்க?
3: இனிய மாலை வணக்கம் சார், நான் சிங்கச்சோன் சென்னை
0: ஆர்க்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா,
0: நல்லா, நலமா இருக்கீங்களா?
3: ஓகே.
0: உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் வந்து பாயாசம்.
3: ஏன்னா விசேஷ நாள்ல மட்டும் என்ன பாயாசமா போட்டு இலையில போட்டு லாஸ்ட்ல மீந்து எத்தனை இடத்துல வீணடிக்கிறீங்க?
0: எங்க உங்களை வச்சு பயன்படுத்துறாங்க, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான் இப்படி எல்லாம் சொல்லி உங்களை வச்சு பயன்படுத்துறாங்க, என்னங்க பண்றீங்க அப்படி? நீங்க
3: சில பேர் பாயசத்தை பாயாசமா குடிக்க மாட்டாங்க, என்ன பண்றாங்கன்னா அப்பளத்தை போட்டு நுழைஞ்சாங்க, அதுல கேட்டா அது ஒரு டேஸ்ட்ன்றாங்க.
0: ஏன் உங்களுக்கு அது பிடிக்கலையா? உங்களுக்கு அப்பளம் கூட இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு?
3: எனக்கு அப்பளம் பாயசத்தை பாயசத்தை என்ன அப்படியே குடிக்கணும். இவங்க என்னன்னா ஸ்டைல் சும்மா சில பேர் என்ன பண்றாங்க வைக்கிறாங்க வேஸ்ட்.
0: எங்க கேரளால அப்படிதான் பண்ணுவாங்க, உங்க அப்பளத்துல போட்டு நொறுக்கி சாப்பிட்டாதான் அது டேஸ்டா இருக்கும்.
3: என்ன பண்றாங்கன்னா வைக்கும் போது வேணுமா வரான்னு கேட்க மாட்டாங்க. என்ன வைக்கும் போது என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க எனக்கு சுகர் இருக்குன்னு அவங்க தொடர மாட்டாங்க, லாஸ்ட்ல நான் குப்பை கொடியில
0: போயிடுறேன்.
3: எனக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தம் தருது. எவ்வளவு போடுறாங்க எனக்கு, திராட்சை போடுறாங்க, ஏலம் போடுறாங்க, எல்லாம் உயர்ந்தாங்க, சார பருப்பு போடுறாங்க, எல்லாம் உயர்ந்த போட்டு லாஸ்ட்ல டஸ்ட்பின்ல போடுறாங்க. என்ன போயிட்டு
0: என்ன என்ன பண்றது, எனக்கே கஷ்டமா தான் இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. என்னன்னா நானே வந்து சுகர் எடுத்துக்கிறன்றதுனால பாயசத்தை வந்து தொடவே மாட்டேன், சும்மா லைட்டா குடிப்பேன். ஆனா நான் உங்களுக்கு கீழெல்லாம் தூக்கி போட மாட்டேங்க, அதில் நான் உண்மையா இருப்பேன். என் ஃப்ரெண்டு கொடுத்துருவேன், பக்கத்துல யார் இருக்காங்களோ நீ குடிச்சு கூட அப்படின்ட்டு. சரிங்களா?
3: அதுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்க கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும், நான் நேயர்கள்கிட்டயும் மக்கள் கிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா?
3: நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்து.
0: நன்றி, பாயசம், வாழ்த்துக்கள். எஸ் நேர்களே பாருங்க, பாயாசம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு வேணும்னா குடிங்க, இல்லைனா கீழே போடாதீங்க. ஸோ அது வந்து உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு யாருக்கா கொடுத்துருங்க, அவங்க வந்து நீங்கள் கீழே தூக்கி போடுறாங்கன்னு பாயாசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க நேயர்களே. ப்ளீஸ் இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எஸ் அடுத்த கால இனப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: வணக்கம் வணக்கம் முருகன், எப்படி இருக்கீங்க?
4: ஏங்க திடீர் சைலண்ட் ஆயிட்டீங்க, கொஞ்சம் பயந்துட்டோம்ல.
0: இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்க, நல்லா இருக்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்க, நலமா இருக்க முருகன். எஸ் சொல்லுங்க, நீங்க வந்து சக்கரை. ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ. எஸ் முருகன் வந்து கட் ஆயிட்டார் நினைக்கிறேன். எஸ் அடுத்த கலர் பொறுத்து மாதிரி ஒரு சின்ன பிரேக் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்பவுமே செம்மதுல.

நேயர்களே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக் நேரம் சரியா 4:55 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி 91.4, இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல.

0: எஸ் அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் பத்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் மேம். எஸ், உங்களுக்கு வந்து என்ன பொருள்னா சர்க்கரை.
1: சர்க்கரை
0: பத்தி பேச சொல்ல, நீங்க தான் சர்க்கரை. இப்போ என் பெயர் சர்க்கரை, நீங்க தான்
1: சர்க்கரை.
0: எல்லாருக்கும் உங்க மேல ரொம்ப அக்கறை, சொல்லுங்க. சர்க்கரை அக்கறைன்னு சொல்றதுனால நீங்க இனிப்பு கசப்பு வெறுப்புன்னு இப்படி சொல்லிட்டீங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்களா உங்களுக்கு? சரி சொல்லுங்க, உங்களை வந்து நாங்க எவ்வளவு பயன்படுத்திக்கணும்? சரிங்களா, நினைக்கிறேன். வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: திருப்பத்தூர் மாவட்டம் வேமகுளம் சிவகுமார்.
2: வணக்கம்
0: வணக்கம் சார், நீங்க வந்து பிரியாணி டக்குன்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷம் தான் இருக்கு. மூஞ்சி தெரியலையோ தெரியலையோ, நீங்க இருந்தா எங்க வேணா போயிடுறேன், உங்களை ஏமாத்திடுறாங்க உங்களை வச்சு, சொல்லுங்க.
2: ஆமா, கல்யாணம், திருமணம், மத்த அனைத்து விசேஷங்களுக்கும் நான்.
0: சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு சஜஷன் மட்டும் சொல்றேன், உங்க வீட்டுல இந்த ஏலக்காலாம் இருக்குல்ல, அவனை மட்டும் சேர்த்திக்கவே சேர்த்திக்காதீங்க. நடுவுல வந்து அப்பப்ப டிஸ்டர்ப் பண்றான் இந்த ஏலக்கான்றவன், சரிங்களா? தயவு செஞ்சு அவனை அவாய்ட் பண்ணிடுங்க, பிடிக்கல எங்களுக்கு. உங்களை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு உங்க வீட்டை ஏலக்கா இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அதனால அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஒதுக்கி விட்டுருங்க. இந்த ஏலக்கா இந்த இதெல்லாம் போடுவாங்களா? வேணாம், நீங்க நீங்களா இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும்.
2: என்னங்க
0: எல்லாருக்கும்
2: நன்றி.
0: சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே விவேக். டாடா, பை பை, சீ யூ. நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது.

தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும், ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும், மகளிர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, 5:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் நீங்கள் இணைஞ்சிருக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறதுனா உங்கள் நவீன் பாரதி தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நாம் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இளைஞர்களுக்கு கனவு காண்றதுக்காகவும் அறிவியலை நேசிக்கிறதுக்காகவும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்க ஊக்கமளித்த ஒரு மாபெரும் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபருடைய இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். மாணவர்கிட்ட உரையாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு மாரடைப்பு வந்து அவர் காலமானதை நம்ம நாடே நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தருணத்தில். ஏன்னா இன்னைக்கு உலக மாணவர் தினமாக அனுசரிக்கப்படுது அவருடைய நினைவு நாள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமையாக இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முன்னாள் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு நாள் தான் இன்றைக்கி. அவருடைய ஒரு வரி, என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற ஒரு மேற்கோள் வரி அப்படின்னா, சூரியனைப் போல ஒளிர விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் இன்னும் பல வரிகள் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவருடைய வரியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியை கொண்டு போக போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது காண்பதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி சொல்லியிருப்பார். அந்த வரி தான் உங்களுடைய லட்சியவாதத்துக்காக உங்களை தூங்கவே விடாமல், இந்த லட்சியத்துக்காக உங்களை யோசிக்கவே வச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களை தூங்கவே விடாது அப்படி ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்காக உங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே அதுக்காக அர்ப்பணிச்சிருப்பீங்க. தூக்கமே வராது, இது அட்டையிற வரைக்கும் நம்ம தூங்கவே கூடாதுரா அப்படின்னு நினச்சிருப்பீங்கள. அப்படிப்பட்ட ஒரு தருணம், எப்படி எந்த ஒரு தருணத்தில் அப்படிப்பட்ட கனவுகள் உங்களை அலங்கரிச்சு

இது உங்களுடைய லட்சிய பயணத்துக்கு அந்த கனவு எப்படி உதவிச்சு அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நேர்கள் என்னோட பகிர்ந்துக்க போகிறீங்க. தொலைபேசி எண்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. 044 அப்படின்னு எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. 298-6-00-88-38 295-2-05-54 இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்கள், உங்களை தூங்க விடாமல் செய்த அந்த கனவு, அந்த கனவை பற்றியான உங்களுடைய புரிதல் என்ன, உங்கள் லட்சியத்துக்கு அந்த கனவு, தூங்க விடாத செய்த அந்த கனவு எந்த விதத்தில் உங்களுக்கு ஊந்து சக்தியாக இருந்தது அப்படின்றத பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் இடையிடையே பல பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரெட் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளம்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். ரெயின்போ

0: நேர்களே, 5 மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களை தூங்க விடாமல் செய்த ஒரு கனவு, அந்த கனவு ஒரு லட்சிய கனவாக இருக்கும், அப்படி உங்களை தூங்கவே விடாமல் செய்த ஒரு கனவை பற்றி தான் நேர்கள் என்னோட பகிர்ந்து சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நீங்கள் தொலைபேசி வாயிலாக இணையம்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 044 அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு உண்டு. 2986003825255 இந்த 2 எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் முதல் நேராக இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: இனிய மாலை வணக்கம் அமீன் பாதி.

0: இனிய மாலை வணக்கம் நவீன் பாதி சார், நான் சிங்கர் சோழன் சென்னை இருக்கேன்.
1: மகிழ்ச்சி சிங்கர் சோழன் முதல் நேரம் இணைஞ்சதுல சொல்லுங்க, உங்களை தூங்க விடாம செய்த கனவு.
0: இளைஞரின் எழுச்சி நாயகன் ஐயா அவர்கள் கலாம் அவருடைய நெல்வாழ்க்கை, அவரு ஒரு வரி சொல்லியிருப்பாரு.
1: ஆமா,
0: நீங்க வந்து உங்கள் பயணம் செய்வதில் பாதை இல்லைன்னு நினைக்காதீங்க, நீங்க எந்த பக்கம்
1: போறீங்களோ அதுதான் உங்களுக்கு.
0: ரொம்ப அழகான வரி,
1: ரொம்ப மகிழ்ச்சி இந்த தருணத்துல நீங்க இந்த வரிகளை பகிர்ந்துகிட்டதுல.
0: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, என் பையன் வெளிநாடு போய் படிக்கணும்னு ரொம்ப அவருடைய கனவு, அது என்னுடைய கனவா மாறுச்சு. மாறணும், ஒவ்வொரு நிமிஷம் என்னால தூங்க முடியல. லோன் கிடைக்குமா கிடைக்குமான்னு கிடைச்சது,
1: நிச்சயமா.
0: விசா செக்ஸ் ஆகுமா செக்ஸ் ஆகுமானா கிடைச்சது. ஏர் டிக்கெட் கிடைக்குமானா, அதுல கொஞ்சம் இனிஷியல் முன்னாடி ஏதோ லென்த்தா போகுதுன்னு சொல்லிட்டு அதுல அப்புறம் ஏதோ பண்ணி லாஸ்ட்ல அவங்க போய் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் கிட்ட ஆகுது. ரொம்ப மகிழ்ச்சியா பயணிச்சா, அது என்ன ரொம்ப தூங்க விடா செஞ்ச கனவு. இப்பயும் ஆனா அவங்க கிட்ட நைட்ல வீட் நைட்ல எல்லாம் பேசும்போது இப்பயும் தூங்க முடியல.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்ம நாடும், ஆமா, இந்த மாதிரி நல்ல அரிய நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இந்தியாவுக்காகவும் உழைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள் சிங்கர் சோழன் அவர்களே.
0: இல்ல, என்னுடைய உடன்பாடு அதுதான். இல்ல, நான் மறுப்பேன்.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அற்புதமான கனவை முதல் நேரா வந்து அற்புதமா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஆசீர்வாதம், உங்களை தூங்க விடாம செஞ்ச அந்த லட்சிய கனவு.
2: சார், என்னுடைய மகன் சார் ஃபர்ஸ்ட் வீட்டுலதான் இருக்காரு. அவரு எங்கன்னா வேலைக்கு போவாரு, எவ்வளவு ட்ரை பண்றாரு, நானும் ட்ரை பண்றேன்.
1: அவரோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்றீங்க.
2: எனக்கு வேலை பையனுக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், வேலையை கிடைக்கல
1: முன்னும்
2: ட்ரை பண்றோம்.
1: உங்க கனவு வந்து அவருக்கு வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
2: ஆமா சார், நைட் எல்லாம் தூக்கமா வர மாட்டேங்குது சார்.
1: புள்ளை எப்படிதான் கரை சேர்த்து விட்டுருந்தோமே,
2: போய் போய் பாக்குறோம், ஏஜி கூப்பிட்டு பாக்குறோம், பேப்பர் நீங்க வாடுறாங்க, நாளைக்கு வாடுறாங்க, போனக்கா வேலையெல்லாம்
1: கண்டிப்பா கடுமையா உழைக்க சொல்லுங்க. நிச்சயமா அந்த உழைப்பு தான் அவருக்கு முன் ஊந்துதலா இருக்கும், அதனால உழைச்சுக்கிட்டே இருங்க, அது ஒரு நாள் கண்டிப்பா பலன் கிடைக்கும்.
2: ரெண்டு பேரும் வயசுக்கு தாங்குறோம் சார்.
1: நன்றி, நன்றி.
2: கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வேலை கிடைச்சிச்சு.
1: அப்படியா, சரி, ஒரு நாள் நிச்சயமா கிடைக்கும், அதுக்காக நாம கடவுளை பிரார்த்திப்போம். நன்றி, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்க இருந்து? கலா சொல்லுங்க. கலா, உங்களை தூங்க விடாம செஞ்ச லட்சிய கனவு. வேலை கிடைக்கலையா?
3: தையல்
1: கத்துக்கிட்டீங்க இப்ப?
3: எக்ஸாம் பாஸ் பண்ணுச்சா? எல்லாம் திறமை இருக்கு சார், ஆனா நம்ம ஓடி சம்பளம் வீட்டுலதான் சம்பாதிக்கிறான்னு அதை ஏன் பண்ணிச்சா, அதான் சரி பண்ணிருக்கேன்.
1: சூப்பர், சூப்பர் கலா, நல்லது. உங்க கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, நிச்சயமா அது ஒரு நாள் உங்களை ஏதோ ஒரு விதத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில அடுத்த நேரோட போயிருந்துக்கலாம். வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யாருங்க?
4: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்டமாம்பேட்டையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜலட்சுமி அவர்களே, உங்களை தூங்க விடாம செய்த ஒரு லட்சிய கனவு.
4: கனவு கொஞ்சம் நல்ல படிப்பு படிக்க வைக்கணும், அதுவும் டாக்டர் ஆகணும்னு ஒரு வெறி.
1: சூப்பர், அற்புதமான கனவுதான்.
4: ஆமா,
1: அதுக்காக நீங்க உங்க பேரன்களை டாக்டர் ஆகுறதுக்காக நீங்க தூங்காம இருக்கீங்க லட்சிய கனவோட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சிமா, நன்றி, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க, கிடைச்சிருக்கு உங்களுக்கு இணைப்பு. யாரு, எங்க இருந்து? தூக்க களைப்புல இருக்க மாதிரி பேசுறீங்களே. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம், யார் இங்கிருந்து?
5: பூரப்பாக்கம் சுந்தரேசன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சுந்தரேசன், சொல்லுங்க
5: சுந்தரேசன். எனக்கு வந்து கேரளா போக ஆசை வந்து, கேரளா போயிட்டு
1: வந்துட்டேன்.
6: சொல்லுங்க
1: சந்திரசேகர், உங்களை தூங்க விடாம செஞ்ச கனவை பத்தி.

0: நண்பா, எனக்கு வேலூர்ல வீட எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதாவது அதற்கு உரிய அந்த ஆசை அப்படிங்கறத நான் எனக்குள்ள தீயா அப்படியே வச்சேன். எனக்கு ஒரு கனவு, ஒரு லட்சியம், அதுக்காக எப்ப கட்டுவோம் எப்ப கட்டுவோம் அப்படின்ட்டு மாசம் என்னுடைய காசை இறுக்கி பிடிச்சு அப்படியே.
1: வாழ்க்கையில ஒரு முறை தானே வீடு கட்டுறோம்.
0: என்ன ப்ரோ,
1: வாழ்க்கையில ஒரு முறை தானே வீடு கட்டுறோம்.
0: ஆமா,
1: அதனால அதுதான் உங்களுடைய லட்சிய கனவா இருந்திருக்கு.
0: ஆமா, அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது தனியா வீடு கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கட்டின வீடே மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி
1: தானே.
0: இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை கொடுத்தது. இருந்தாலும் அதை பண்ணுவேன், முடியும். ரொம்ப முயற்சி செஞ்சு கட்டினேன். அவ்வளவு மனசுக்கு சந்தோஷம்.
1: இரவு பகலுமா கண் பாராம துயில் உஞ்சாம நீங்க வந்து உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக. முயற்சி திருவினையாகட்டும் சந்திரசேகர். நன்றி நன்றி இணைந்தமைக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? வணக்கம் பத்மாமா, சொல்லுங்கம்மா. உங்களை தூங்க விடாம செஞ்ச உங்க லட்சிய கனவு?
2: நான் திருவேற்றூர் பத்மாவதி. எங்க
1: ஹலோ,
2: சொல்லு சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க உங்க லட்சிய கனவை சொல்லிடுங்க சீக்கிரம்.
2: எங்க லட்சிய கனவு என்னன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா பாத்துட்டேன். தமிழ்நாட்டுல எல்லா கோயிலையும், கன்னியாகுமரி எல்லா கோயிலையும் பாத்துட்டேன்.
1: இப்ப இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மத்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போகணும்ன்றது உங்களுடைய லட்சிய கனவு?
2: ஆமா, ஊட்டி ஈட்டி எல்லாத்தையும் பாத்துட்டேன்.
1: ஊட்டி கூட போயாச்சு?
2: ஆமா சார்.
1: அப்புறம்
2: கேரளா இந்த பக்கம் கர்நாடகா. நல்லது நல்லதுமா உங்க லட்சிய கனவு எல்லட்டும் நன்றி நன்றிமா வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து
1: வணக்கம் யார் இங்கிருந்து? கொடமானப்பட்டி ஜெயசீலனையா, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் நீங்க இணைஞ்சதுல. சொல்லுங்க உங்களுடைய லட்சிய கனவு, தூங்க விடாம செஞ்ச உங்க லட்சிய கனவை பத்தி.
3: நான் பால் வியாபாரம் செய்யறீங்க.
1: சரிங்க.
3: ஓய்வு நேரத்துல அந்த பால் வியாபாரம் முதல்ல ஒரு 20-25 லிட்டர் ஆரம்பிச்சேன்.
1: சரிங்க.
3: நல்ல அபிவிருத்தி செஞ்சதுல இரவு பகலும் அது ஒரு லட்சியமாவே, அந்த லட்சியமாவே தூங்காதான் வேலை செஞ்சேன்.
1: சரிங்க.
4: நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி.
1: எந்த உயிருக்கு நாங்க தீங்கு நினைக்காம உள்ளத உள்ளபடி வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தாலே போதுமையா, மகிழ்ச்சியா இருக்கலாமியா அப்படின்றீங்க.
4: சின்ன வயசுல வந்து
1: ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில கனவு, உங்களை தூங்க விடாம செஞ்ச ஒரு அற்புதமான லட்சிய கனவு, அந்த கனவை பத்தி நேர்கள் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த

0: அடுத்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் யார் இணைய போறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, நான் பாக்யலட்சுமி பூந்தமல்லி.
0: சொல்லுங்க பாக்யலட்சுமி, உங்களை தூங்க விடாம செஞ்ச ஒரு லட்சிய கனவு.
1: எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை எங்க தம்பி, அப்புறம் பார்த்தா எங்க அப்பா படிக்க வைக்க முடியல, அவருக்கு ட்ரைனிங் சேர்த்து விட்டுட்டாரு, டீச்சர் ட்ரைனிங்.
0: சரிங்க,
1: வேலைக்கு போயிட்டேன், ஆனாலும் கல்யாணம் ஆச்சு.
0: 12th முடிச்ச உடனே டிடி எடுங்களா?
1: படிக்கணும்ன்ற வெறி, ஒரே படிக்கணும் படிக்கணும், அதேதான் எனக்கு இருந்தது மனசுல. சரின்னு எங்க சார் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்ல டைப்பு, அவர் எடுத்துட்டு போயிட்டு, நான் அந்த காலம் 11th
0: பியூசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிங்களா?
1: ஆமா, பிளஸ் டூ எழுதிட்டு, பிஏ எழுதிட்டு, பிஎட் எழுதிட்டு, எம்ஏ எழுதிட்டு, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண பாருங்க. அப்புறம் தான் எனக்கு அந்த மனசுல, நீ அப்பாவுக்கு 5 பொண்ணு, அதனால என்ன முதல் பொண்ணு, உன்ன காலேஜ் படிக்க வச்சா எல்லாரையும் படிக்க வைக்கணுமா, ட்ரைனிங் கிடைக்கணுமா, போய் சேர்ந்துருமான்ட்டு அப்ப ரொம்ப அடம் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஆனா அதுவும் நல்லது தான், படிப்பு எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம், ஆனா வேலைன்றது இந்த காலகாலத்துல எங்களுக்கு
0: வாங்கி. இப்ப நீங்க அரசு பள்ளியில இருக்கீங்களா?
1: ரிட்டையர் ஆயிட்டேன்.
0: ரிட்டையர் ஆயிட்டீங்க?
1: 15 ஆகுது.
0: சூப்பருங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.
1: ஆமா, என் பசங்களையும் அதே மாதிரி தான் படிக்க வச்சேன்.
0: என்னவா இருக்காங்க இப்ப உங்க பிள்ளைகள்?
1: என் பிள்ளை ஒருத்தன் வந்து டிமார்ட்டுக்கு ஜிஎம்ஆர் இருக்கான், ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு.
0: சூப்பருங்க.
1: ஒருத்தன் வந்து ரெனால்டோ நிசான்ல.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்ல ஒரு நிலையில கொண்டு வந்திருக்கீங்க உங்க லட்சிய கனவு.
1: சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல என் கூட கூட்டிட்டு போய் தமிழ் மீடியம் படிக்க வைச்ச பசங்க தான்.
0: அதான் அதான் அதான்,
1: அந்த படிப்பு ஒண்ணு படிக்கணும், அதையும் பசங்களுக்கும் கொடுக்கணும், நாம படிச்ச படிப்புன்ட்டு எனக்கு கிடைக்கல அந்த காலத்துல. ஆனா எங்க சாருடைய ஒத்துழைப்பால அவர் எனக்கு எல்லாம் கட்டி.
0: அவரும் சாரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா தான் இருக்காருங்களா?
1: அவரு பிஐ சைக்கிள்ஸ்ல இருந்தாரு. அவரு
0: சூப்பர் சூப்பர்,
1: சாதாரண ஒரு ஒர்க்கரா தான் இருந்தாரு.
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கல்வி அப்படின்றது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு செயலை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
1: கல்விய வந்து வெறி பிடிச்ச மாதிரி நானும் படிச்சா, வெறி பிடிச்ச மாதிரி பசங்களை சாதாரணமா கவர்மெண்ட் ஸ்கூல் நான் படிக்க
0: வைக்கிறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேச்சு இன்னும் எத்தனையோ நேர்களுக்கு ஊக்கம் கொடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா இருந்தது. நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், கிழக்கு தாமன் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர், சொல்லுங்க, உங்களை தூங்க விடாம செஞ்ச கனவு.
2: கனவு வந்து என் மகளுக்கும் பையனுக்கும் படிக்க வச்சேன் சார். அப்புறம் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடந்தது சார்.
0: சரிங்க,
2: இப்பதைக்கு வெளியா இருக்கேன் சார், மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் பண்றேன். 70 வயசு.
0: ஒரு அற்புதமா என் லட்சியம் எல்லாம் நிறைவேறிச்சு, என் கனவெல்லாம் நான் நிவர்த்தி
2: பண்ணிட்டேன்.
0: உங்களுக்காக நான் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் எனக்காகவே நான் உழைச்சிப்பேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க.
3: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து?
3: காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத், ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார். நினைச்சதெல்லாம்
0: நடந்து விட்டால் தெய்வம் ஒன்றுமில்லை நடந்தது.
3: என்னுடைய ஆசை சார், மேல வீடு கட்டணும் சார்.
0: சூப்பருங்க, இப்ப கட்டிருக்க வீட்டுக்கு மேல இன்னொரு வீடு கட்டணும்.
3: ஆமா சார், கட்டணும், அதான் சார் கனவு. எனக்கு கனவே அதுதான் சார் முக்கியமா. நீங்க
0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், உங்க கனவு சொன்னதுக்கு நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
4: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரிம்மா, சொல்லுங்க, உங்க கனவு, உங்களை தூங்க விடாம செஞ்ச லட்சிய கனவு.
4: என்னை தூங்க விடாம செய்யற கனவு வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள்லாம் எழுதுவேன். அப்புறம் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் பிள்ளைகளுக்கு பாடல்கள்லாம் எழுதி கொடுப்பேன்.
0: ஒரு பாட்டு சீக்கிரமா பாடுங்களேன் எங்களுக்கு, ஒரு பாட்டு, நாட்டுப்புற பாட்டு.
4: ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடலாமா?
0: பாடுங்க.
4: அதான்
0: அது எழுதுறதுதான் என்னோட.
4: பரமக்குடி
0: பக்கத்துல. ஆமா,
4: வந்து பிறந்த மாவட்டம் தான்.
0: அதான், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கத்திலே வந்து இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியில எல்லாம் நாட்டுப்புற ஆய்வாளர்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்க, நீங்க அவங்கள அணுகலாம். ஆமா, பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வு மையம்னு ஒன்னு இருக்கு. அங்க
4: போனீங்கன்னா
0: உங்க பாடல்கள் எல்லாத்தையும் தொகுத்து புத்தகமாவே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க.
4: வெளியே கொண்டு
0: வரணும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.

0: உலக வச்சு நாம வாழவழி பண்ணிக்கணும்.
1: தன்னே தானா நானே தன்னானே தானா நானே தானானே தன்னை தானானே தன்னா நானே சூப்பர்மா.
0: நாம வாழணும் எனக்கேவேனா
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இணைஞ்சு ரொம்ப அற்புதமான பாடலை பாட்டீங்க, கலகலப்பாக்கிட்டீங்க. நிகழ்ச்சியை நன்றி நன்றி. நேரில் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்க போகிறோம். அன்பே சிவம் திரைப்படத்திற்காக.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: அவ்வளவு பெரியோர்களே, அதாகப்பட்டது கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன், சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிட்டுக்கா போகிறான்.
1: எங்க போறான்?
0: போகும் போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா அவன்? டாபடிக்க ஓடி போகிறான்.

0: என்னன்னு போய் கேளுடா.
1: அவங்களுக்கு நாம கூட்டி கொடுக்கணுமா?
0: அடி செருப்பா.
1: ஐயய்யய்யய்ய, அது இல்லைங்கய்யா, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா?
0: ஓ, கொடுக்க முடிந்தது 910 தான், கொடுக்க முடியாதினி ஒரு பைசா சேர்த்துதான்.
2: இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க முதலாளி?

0: மல்டிநேஷனல் கம்பெனியோட அவங்க நாட்டில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அனுப்புவா. இறக்குமதி பண்றோம், ரிஃபைன் பண்றோம், பேக் பண்றோம், பிராண்ட் பண்றோம், மார்க்கெட் பண்றோம்.
1: மார்க்கெட்டிங் ஸ்கோப் இல்லைனா வாங்குவோம். உத இறக்குமதி பண்ண போவது எதை?
0: டீ.
1: என்னது?
0: தேயிலை.
1: அது சரி,
2: அது சரி. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு?
0: அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கார காக்கா கடி கடிச்சு தருவான். 40% நமக்கு, 60% அவனுக்கு.
1: அப்போ உள்ளூர் தேயிலை விவசாயிகளோட கதி?
3: அவங்க எக்கன்னு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வெளிநாட்டு முதலாளிங்க தான் முக்கியம், அவங்களால கிடைக்கிற லாபம் முக்கியம்.
4: சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா இல்லை காய் பொறுக்குமா?
0: கரைகள் தூங்க விரும்பினாலும் அவைகள் விடுவதில்லை,
5: விடுவதில்லை.
0: மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை,
5: விடுவதில்லை.
0: ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை,
5: விடுவதில்லை,
0: விடுவதில்லை,
5: விடுவதில்லை.
6: ஐந்து மணி 33 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
7: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
6: சொல்லுங்க ஹேமலதா. நல்லா இருக்கு ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கேங்க சார், சூப்பர் டாப்.
6: சொல்லுங்க, உங்களை தூங்க விடாம செய்த ஒரு லட்சிய கனவு?
7: எப்படியாவது அந்த ரேடியோக்குள்ள வந்து பேச மாட்டோமா?
6: மகிழ்ச்சி. ஆனா தினைக்கும் இப்படி தொலைபேசி வாயிலாவே இணைஞ்சுகிட்டு இருக்குமே. ஆமா, நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினதுதான் உங்களுடைய லட்சிய கனவு அப்படின்றீங்க?
7: நியூஸ் வாசிக்கிறதுக்கு, நியூஸ் வாசிக்கணும்.
6: கண்டிப்பா கண்டிப்பா
7: வரணும்னு ஆசையாவே இருந்ததுங்க சார், அது நிறைவேறவே இல்ல. அதனால தேவாரம் இதெல்லாம் படிக்கிறதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குதுங்க சார். அதனால கனவுன்னு ஒரு இதுவா வச்சுக்கிறது இல்ல, போக பாக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் சார் இருந்துட்டு இருக்கிறேன்.
6: நல்லது நல்லது, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் இணையணும்னு நினைக்கக்கூடிய 044 அப்படின்னு எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 298-60-0038-2952-5554 இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
8: ஹலோ நயன்பாடி சார், நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் சார். சைடா வீட்டில் ஆனந்த் பேசுறேன்.
6: ஆனந்த், சொல்லுங்க ஆனந்த்.
8: எனக்கு ரொம்ப நாளாக ஆசை லைசிட்டி வேலைக்கு போகணும்னு கனவு
6: கட்டிட்டு இருந்தேன்4 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளுங்க நிகழ்ச்சியில் அடுத்ததா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து? முருகன், சொல்லுங்க முருகன், என்ன நீங்க உங்க கைபேசி கொஞ்சம்

0: தூரத்துல வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க போல.
1: இல்ல சார், இப்ப கேக்குதா?
0: இப்ப நல்லா கேக்குது முருகன், சொல்லுங்க. உங்களை நீங்க தூங்கும் பொழுது காண்பதல்ல கனவு, உங்களை தூங்க விடாம செய்வதுதான் கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அவருடைய நீங்க அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு, அதனால அவருடைய அந்த கோட்டையே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு தலைப்பா வச்சிருக்கேன்.
1: அற்புதம்,
0: பின்னாடி வேற குயில் வேற குயிட்டு இருக்கு. எங்க ரொம்ப இயற்கையான ஒரு இடத்துல இருக்கீங்க போல.
1: மயில் எப்பவுமே நிக்க சார் வீட்டு பக்கத்துல.
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நன்றி நன்றி, இணைந்து மிக நன்றி. நேர்களை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் தொலைபேசி வாயிலாக இணையணும்னு நினைக்கக்கூடியங்க. வெளியூர் நேர்களாக இருந்தால் 044 அப்படின்ற எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 298-6-00-38 298-5-2-0-55-4 இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடலும் காத்துக்கிட்டு இருக்கு. பாடலை தொடர்ந்து நேர்கள் இணையிறத நம்ம தொடர்ச்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஐந்து மணி 44 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் நடந்துருக்கீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களை தூங்க விடாமல் செய்த ஒரு லட்சிய கனவு. இந்த கனவு தான் என்னைய தூங்கவே விடலை, என்னுடைய லட்சியத்தை அடையிற வரைக்காலும் இதுக்காக என்ன அர்ப்பணிப்போடு வச்சுக்கிட்ட ஒரு கனவாக இந்த கனவு எனக்கு இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய கனவு தான் நேர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கிருந்து? வணக்கம். சிவகுமார் சொல்லுங்க. சிவகுமார், உங்களை தூங்க விடாம செய்த ஒரு லட்சிய கனவு.
2: என்ன தூங்க விடாம செய்த லட்சியம் என்னன்னு சொன்னாக்கா, 1996 இருந்து சென்னை வானொலியை கேட்டுட்டே இருக்கேன்.
1: சரிங்க.
2: ஆனா இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே கலந்துக்கிறாங்க, நான் மட்டும் கலந்துவே முடியல.
1: இன்னைக்கு கலந்துக்கிட்டீங்கல்ல?
2: ஆமா, தூக்கத்துல கூட அதே நான் இருக்கும். ஆனா இப்ப இந்த 2025 இருந்தா எல்லா ப்ரோகிராம் கலந்துக்கிறேன் இப்ப கொஞ்சம்.
1: நினைக்கக்கூடிய வெளியூர் நேர்களா இருந்தா எஸ்டி கோட போட மறந்துடாதீங்க. 2986000318 2952005554 இந்த ரெண்டு எண்களில் நீங்க தொடர்பு கொண்டு

உங்களுடைய கருத்துக்கள், உங்களை தூங்க விடாமல் செய்த அந்த கனவு, அந்த லட்சிய கனவு அது என்ன அப்படின்றத என்னோட பகிர்ந்துக்கலாம். அந்த வகையில் இடையிடையே உங்களுக்கான பாடல்களும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் ஜோக்கர் திரைப்படத்திற்காக உங்களுக்கு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி நாலு இங்கு எல்லாமே சமதுளு.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: எங்களை ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இணைஞ்சிருக்கீங்க. ஹலோ, வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், நவீன் பாலன் சார் கிட்ட ரொம்ப நாளாச்சு பேசி.
0: ஆமா ஆமா, யார் எங்கிருந்து?
1: கோயம்பேடு பார்த்திபன்.
0: பார்த்திபன், சொல்லுங்க பார்த்திபன், உங்களுடைய லட்சிய கனவு, உங்களை தூங்க விடாம செஞ்ச ஒரு லட்சிய கனவு.
1: மகிழ்ச்சி,
0: ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உங்களுடைய நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்றதுதான் உங்களுடைய லட்சிய கனவே. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், உங்களுடைய தூங்க விடாம செய்த உங்களுடைய லட்சிய கனவு.
2: சார், இப்பெல்லாம் வந்து பிஇ படிக்கிறவங்களுக்கு 40ல இருந்து 200 காலேஜ் இருக்கு சார் பிஇ படிக்கிறதுக்கு.
0: சரிங்க.
2: முன்னாடி வந்து நான் சொல்றது 1988 நான் வந்து டிப்ளமா முடிச்சேன்.
0: சரிங்க.
2: அதுக்கடுத்து வந்து பிஇ ஹோல்டருக்கும் டிப்ளமா ஹோல்டருக்கும் எக்கச்சக்க டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு, ஆனா அந்த பிஇ வந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு காலேஜ் கிடைக்கல.
0: அப்ப வாழ்க்கைய அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன விஷயங்கள் நமக்கு மாற்று சிந்தனையில எதை நோக்கி நம்ம பயணம் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கீங்க?
2: கண்டிப்பா சார், அது வந்து ரொம்ப
0: மகிழ்ச்சி.
2: ஒழிய ஒரு கஜினி முகமது மாதிரி படையெடுத்து 7 ஏஎம்ஐ முடிச்சேன் சார்.
0: சூப்பருங்க, நன்றி நன்றி நன்றி. நேரில் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நூற்றாண்டின் அடையாளம்.
1: நிறைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணைக்கூடிய நேரம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து? வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து? போரூர் பொன்ராஜ். சொல்லுங்க, உங்களை தூங்க விடாம செய்த கனவு.
2: நிறைவான
1: நேரா வந்து ரொம்பவே அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லி என் கனவு நிறைவேறிச்சு. நான் தூங்க
2: ஐம்பது
1: வயசுக்குள்ளார ஒரு அற்புதமான வீட கட்டி பாத்துட்டீங்க.
2: நாற்பது வருஷம் கனவு அது.
1: சூப்பருங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் பலரும் பலருடைய அவங்களுடைய தூங்க விடாமல் செய்த அவங்களுடைய லட்சிய கனவுகளை பற்றி பலரும் அவங்களுடைய கற்பனைகளை அவங்களுடைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லோருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நிகழ்ச்சி நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை

ரத்து செய்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தவிக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தவிக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய குமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும் ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் குத்துச்சண்டை 60 கிலோ எடை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 7 மணி 1 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இந்த 1 மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல் 2000வது ஆண்டுக்கு பிறகு கடந்த 25 ஆண்டுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்கான தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த 25 ஆண்டுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய திரு இசை பாடல்கள், திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல் என்ன பாடல்னு கேட்டு நீங்கள் எனக்கு அணுகலாம். அந்த வகையில் தொலைபேசி வாயிலாக இணையம்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 044 அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் நேயர்களாக இருந்தால் எஸ்டி கூட போட மறந்துடாதீங்க. 298-6-00-38 298-5-2-55-54 இந்த 2 எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு நீங்கள் ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாடல் இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஆமன்னன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இடம்பெறுது. எந்த நேயர்னுடைய பாடல் அடுத்ததாக இடம்பெறப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: فموتي وانا قولي معنا إنجي إلا مسا مدولة
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதா சொல்றாங்க, ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் செ பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
7: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு நேர்கள் அடுத்தடுத்து இணையறாங்க. அடுத்த முதல் நேராக இணையக்கூடிய நேர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிறது?
8: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
7: பட்டாபி சொல்லுங்க, உங்க விருப்ப பாடலை கேளுங்க. பட்டாபி,
8: எனக்கு வந்து இந்த திங்கட்கிழமை வந்து சிவனுக்குரிய நாள்னால அருணாச்சலம் படத்துல
7: இருந்து சூப்பருங்க, நல்லா பாடிய காமிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர் பட்டாபி, உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர்னுடைய விருப்ப பாடலா இடம்பெறுது. நன்றி நன்றி பட்டாபி. இணைந்தமைக்கு நேர்களை, இந்த தருணத்தில் உங்க விருப்ப பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம FM ரெயின்போ நேர்கள் 0449 8600 3829 2 இந்த ரெண்டு எண்களில் இணையலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்காக பட்டாபி கேட்ட அவருடைய விருப்ப பாடல் மயிலை பட்டாபிக்காக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து அதாண்டா

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறோம். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தது அயனே கூடிய நேயர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ சார்,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் ஷோபா பேசுறேன், பெருமைச்சூர்ல இருந்து.
0: மகிழ்ச்சி ஷோபா, சொல்லுங்க உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், முதல் நேரம் இணைஞ்சிருக்கீங்க. பெரும்பாலும் நிகழ்ச்சியில வந்த நேரங்களே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க, புதுசா வந்துருக்கீங்க.
1: ரொம்ப
0: சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி,
0: நன்றி. உங்க விருப்ப பாட்டு தான் நிகழ்ச்சி அடுத்த பாடம் வருது. நன்றி நேர்களை, இந்த தருணத்துல உங்க விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் தொலைபேசி வாயிலா இணையலாம். 044 அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் நேர்களாக இருந்தால் கூட போட மறந்துடாதீங்க. 298-600-3838 இந்த ரெண்டு எண்களுக்கு தொடர்பு உண்டு. நிகழ்ச்சியில் இணைஞ்சு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் ஷோபா அவர்கள் இணைஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் தான் திரி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் நம்ம அடுத்ததாக கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: ஷோபா, என்ன வெயில்!
3: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
2: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
2: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
3: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
2: என்ன சொல்ற குயிலு? யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
4: என்ன குருவி பேசுது?
2: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
4: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
4: ச்சா, என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
5: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
6: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
7: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
6: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எங்களை ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததான இணையக்கூடிய நேயர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? சொல்லுங்க கலா, என்ன பாடல் வேணும் உங்க விருப்ப பாடலாம்? நன்றி கலா. நிகழ்ச்சியில அடுத்ததா கலாவுடைய விருப்ப பாடல் நீர்பறவை திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரிலே 7:30 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த விருப்ப பாடல்களை கேட்டு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து இணைஞ்சிக்கிருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து? சொல்லுங்க வீரதுரை, என்ன விருப்ப பாடலை கேட்கறீங்க?
4: எனக்கு பழம் வந்து அழகுராஜா.
3: அழகுராஜா ஆலினால் அழகுராஜாவா விரு அழகுராஜாவா?
4: ஆலினால் அழகுராஜா தான். அழகுராஜா என்ன போடுவாங்க?
3: சரி ஓகே, என்ன பாடல் அதுல இருந்து?
4: படம் வந்து உன்னை பார்த்த நேரம் என்ற படம்.
3: பாட்டு ஓகே, எதனால இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
4: அதாவது நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும், பாட்டு மெலடியாகவும் இருக்கும்.
3: சூப்பர்,
4: அந்த மாதிரி இந்த பாட்டு
3: செம்மையா இருக்குன்றீங்க. ஓகே, உங்க விருப்ப பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்கறோம். நன்றி நன்றி, இணைந்தமைக்கு நன்றி வீரதுரை.
4: நன்றி சார்.
3: நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறணும் நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 0944-298-6003-8-2-9-5-2-5-5-4 இந்த ரெண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வீரதுரை தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தார் அரியூர்லேருந்து. விஜய் யேசுதாஸ் ஸ்ரீவர்த்தினி இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் நா முத்துக்குமார் அவருடைய வரிகளில் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக. எஸ் எஸ் தமன் அவருடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக இடம்பெறுது.

0: நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் நடந்துருக்கீங்க. அடுத்த பாடல் கேட்டு இணையக்கூடிய நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார்.
0: சிவகுமார், சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல் என்ன பாடல்
1: சார்? யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம். இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோக அருள்ராஜ் அவர் குடும்பத்திற்காக சிறப்பு பாடல்.
0: சூப்பருங்க, இணைஞ்சு மிக்க நன்றி. நன்றி சிவகுமார், நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில சிவகுமார் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தாரு. யூத் திரைப்படத்துக்காக பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், மணி சர்மா அவருடைய இசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நன்றி சொல்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நேர்களை, 7:40 ஆயிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இருக்கிறது?
4: இரவு வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இருக்கிறது?
4: எனக்கு வந்து எங்கேயும் எப்பொழுதும்,
3: எங்கேயும் எப்பொழுதும்
4: அதில் மாசமா நான் பேசுறது வந்து யார் தெரியுதுங்களா?
3: தெரியுது, தெரியுது. ஏழு கிணறு தேவா, சூப்பர் பாடுங்க. ஒரு பாடல் வரிய பாடிடுங்க.
4: நன்றி.
3: தேவா அவருடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாம் இடம்பெறுது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேர்களை 7:45 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கீங்க. நேர்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியில். அடுத்ததான் இணையக்கூடிய நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: ஹலோ வணக்கம் நயன்தி பாரு சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் செல்வம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: சொல்லுங்கள் உங்கள் விருப்ப பாட்டை.
1: படம் வந்து சிவகாசி.
0: சிவகாசி பாட்டு வந்து கோடம்பாக்கம் ஏரியாவா?
1: ஓட்டு கேட்க வரியா என்னோட என்னோட ஆட ரெடியா, அந்த பாட்டு சார்.
0: சூப்பருங்க சூப்பருங்க.
1: உங்களுக்காகவும்
0: எனக்காகவும் தான்.
1: ஆமா, உங்களுக்காக சேர்த்து கேட்கறேன்.
0: நன்றி நன்றி செல்வம், இணைஞ்சமைக்கு நன்றி. அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்க பாடலும் இடம்பெறணும் நினைக்கக்கூடிய எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 0449-2968-6003-8-2900-5 இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சியில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து திப்பு ஷோபா சேகர் இவர்களுடன் இணைந்து பாடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்
2: வணக்கம், சொல்லுங்க. கலீல் சொல்லுங்க, கலீல் உங்க விருப்ப பாடல் என்னன்னு கேட்டுருங்க.
3: எனக்கு பாத்தீங்கன்னா படம், அதுல ஜீவி பிரகாஷ் சிர்ஷா மாதிரிய
2: பாடுவார்.
3: சாலையோரம் பூக்கள் வைத்தது,
2: நீங்களும் சிரிச்சா மாதிரியே பாடிடலாம.
3: அது அவரால் ஒண்டிதான் பாட முடியும். இருக்கும்
2: விருப்ப பாடல் நிச்சயமா இடம்பெறும். அந்த நேர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எங்களை 7:56 நிமிடமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலை கேட்டு இணையக்கூடிய நேர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதமதி எம் தனிகாசலம் சின்னப்பாப்பாங்க ஐயா.
0: சின்னப்பாப்பா தனிகாசலம், சொல்லுங்க என்ன விருப்ப பாடல் உங்களுடைய விருப்ப பாடலாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் இடம்பெறும் போது?
1: படம் சொக்கத்தங்கம் ஐயா.
0: சொக்கத்தங்கம் ஐயா, பாடலுங்க ஐயா.
1: என்ன
0: நினைச்சீங்க? பலரும் பலருடைய விருப்ப பாடல் கேட்டாங்க, சிலருடைய விருப்ப பாடல் தொடர்ச்சியா இன்னமும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நிச்சயமா வழங்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியில நிறைவா கேட்கக்கூடிய பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல் தான் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களே, நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன்,

திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினர் அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. 9:01 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த 1 மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறதுனா உங்கள் நவீன் பாரதி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே அற்புதமான மெல்லிசை பாடல்களுடைய அணிவகுப்போடு கேட்டு ரசித்து நிறைஞ்சிருக்க போகிறோம். 2013 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து தான் பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு ரசிக்க இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியிலுடைய முதல் பாடலாக மரியான் திரைப்படத்திற்காக ஜாவித் அலி, ஹரிச்சரன், நகாஷ் ஹஷீஷ் மூவரும் இணைந்து பாடக்கூடிய பாடலை தான் கேட்கிருக்கோம். தொடர்ந்து எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக மோகித் சௌஹான், ஸ்ரேய கோஷல் இருவரும் இணைந்து பாடக்கூடிய ஒரு பாடல். ஆக அடுத்தடுத்த 2 பாடல்களை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

yellow.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேர்களே, ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் அடைஞ்சிருக்கிறீங்க. 2013 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரையிசை பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், தொடர்ந்து நையாண்டி திரைப்படத்திற்காக தனுஷ் பாடிய பாடல். அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

Album. நிகழ்ச்சியில் 9:22 நிமிடம் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் 2013 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டுருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவருடைய குரலில், நா முத்துக்குமார் அவருடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலும். தொடர்ந்து நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திற்காக கார்த்திக் அவர்களோட குரலில், நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் கேட்டு இணைஞ்சிருங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களை 9:30 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

நேர்கள், ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் வத்திக்குச்சி திரைப்படத்திற்காக சுந்தர் நாராயண ராவ் அவருடைய குரலையும், தொடர்ந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ், ஏவி பூஜா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் தான். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்க இருக்கும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ரெயின்போ ராகங்கள்
3: நேர்களை 9:40 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் 2013 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இருந்து திரை இசை பாடல்களை கேட்டு மெல்லிசை பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் பாண்டிய நாடு திரைப்படத்திற்காக சூரத் சந்தோஷ் அவருடைய குரலில், வைரமுத்து அவர்களோட வரிகளில், டி இமான் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலும், தொடர்ந்து தலைவா திரைப்படத்திற்காக ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய குரலில், நா முத்துக்குமார் அவருடைய வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில் தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை அடுத்தடுத்து ரெண்டு பாடலை கேட்க இருக்கும். இணைந்திருங்கள்.

0: இருக்கும் நிறைவு பாடல்களாக விஸ்வரூபம் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் சங்கர் மகாதேவன் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து தேசிங்கு ராஜா திரைப்படத்திற்காக பல்ராம் அவருடைய குரலையும் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் கேட்டு இணைந்திருங்கள். ஆல் இந்தியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நானே கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கட வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: ரெயின்போ ரீவைண்ட்.
1: நேர்களே, 10:01 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவு. நேர்களே, 1963 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்களிலிருந்து ஓல்டு கிளாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான செவ்வியல் தன்மை வாய்ந்த பாடல்களுடைய அணிவகுப்பை தான், அதுவும் மெல்லிசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். இந்த பாடல்கள் ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய கவித்துவத்தாலையும் இசை மேன்மையாலையும் ஒரு சேர ரசிகர்களை தன்பால் ஈர்த்து கொண்ட திரை இசை பாடல்கள். அடுத்தடுத்த தலைமுறையும் கேட்டு ரசிக்க வைக்கக்கூடிய அந்த பழைய பாடல்களுடைய அணிவகுப்பு இதோ இனிதே தொடங்குகிறது. நான் உங்களோட இணைகிறது நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இருவரும் இணைந்து பாடக்கூடிய பாடல், நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக

நேர்களே, ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல், நாம் நிறைவாக கேட்டு முடித்த பாடல் யாருக்கு சொந்தம் திரைப்படத்திற்காக, பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட குரலில் தான் பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக, பி வி ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலில் தான் பாடல் கேட்க இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ரெயின்போ ரிவைன். நேர்களே, ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியோட தான் அடைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கறக்கூடிய பாடலுக்கு முன்னாடியே நம்ம நிறைவாக கேட்டு முடித்த பாடல் இது. சத்தியம் திரைப்படத்திற்காக பி சுசிலா, எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடலாக தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கறக்கூடிய பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி, கமல், எல் ஆர் அஞ்சலி இவங்க நாலு பேரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவருடைய இசையில் பாடலை கேட்க போகிறோம். தொடர்ந்து காட்டு ரோஜா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவருடைய

0: நேர்களே, 10:26 ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பழைய மெல்லிசை பாடல்களுடைய அணிவகுப்பை கேட்டு 1963 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து பழைய பாடல்களுடைய பாடல்களை கேட்டு தான் இணைஞ்சிருக்கோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் அவருடைய குரலில், கண்ணதாசன் அவருடைய வரிகளில், ஆர் சுதர்சனம் அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலும், தொடர்ந்து இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் அவருடைய வரிகளில், KV மகாதேவன் அவருடைய இசையில். அடுத்தடுத்த ரெண்டு பாடலை கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4.
1: Right, left, right, above, hey! Hey!

நிகழ்ச்சியில் 10:33 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியோடு தான் இருந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கேட்கக்கூடிய பாடல்கள் கற்பகம் திரைப்படத்திற்காக பி சுசீலா அவர்களுடைய குரலையும், பார் மகளே பார் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவருடைய குரலையும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்டு இணைந்திருங்கள்.

மேகலை ரெயின்போ ரிமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கிருக்கக்கூடிய பாடல்கள் குங்குமம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில், கண்ணதாசன் அவருடைய வரிகளில், கே வி மகாதேவன் அவருடைய இசையிலும், தொடர்ந்து பெரிய இடத்து பெண் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில், கண்ணதாசன் அவருடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் கேட்கலாம்.

0: நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன் நிலவு திரைப்படத்திற்காக AM ராஜா அவர்களுடைய குரலையும், தொடர்ந்து சுமை தாங்கி திரைப்படத்திற்காக PV ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி இருவருடைய குரலையும் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த பாடல்கள்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

நேர்களே, நேரம் 10:57. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலாக பரிசு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவர் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இன்று இரவு பண்பலை 101.4 தரவழி ஒளிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 திருச்சி எஃப்எம் 102.1 மதுரை எஃப்எம் 103.3 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சாதனா சர்க்கம் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் சிட்டிசன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நட்புக்காக படத்தின் பாடலை தொடர்ந்து ஹரிணி பாடிய தேவாவின் இசையில் நேருக்கு நேர்.

இரவும் கிறங்கும் மனசு மயங்கும். 11:25 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இல் மனசு மயங்கும்.

நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து பாடலை ரசித்தோ. நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பிரியமுடன்.

பூவெல்லாம் உன்வாசம் படத்தில் இருந்த பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக தம்பி, காதல், மன்னன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 வரை நமது நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. காற்றின் மொழி.

0: யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: பாரதியார்.
0: ஆமா, பாரதியார்.

0: செலவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுத்தேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

0: Vandana, ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நேத்து போட்டாலே ரோஜா முட்டு பறிக்க கூட.

0: வணக்கம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம்.
1: நேயர்கள், இப்பொழுது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசையினை கேட்கலாம். பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞான விநாயகனே, சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டே ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஆடிக்கொண்டார் என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல் ராகம் மாயாமாளவ கவுளை சசுசுரஜாதி திரிபுடி தாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் நாகஸ்வர இசை. பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உன்னையல்லால் வேறே கதியில்லை அம்மா, பாபநாசம் சிவன் பாடல், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக கருணை தெய்வமே, மதுரை டி ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதித்த

0: பொங்கும் மங்களம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொள்ளாச்சி டி கதிரேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, பேரூர் ஆர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1
1: அருள்மணி மாலை.

பவித்ரயதிமானவம் நமாமி சிரசா தேவீம் துளசீம் விலசத்தனம் யாம் திருஷ்ட்வா பாபினோ மர்த்ய முச்யந்தே சர்வகில்பிஷாத் துளஸ்யா ரக்ஷிதம் சர்வம் துஜக்கேதாசராசரம் யாவி நிர்ஹந்தி பாபானி திருஷ்ட்வா பாபிபிர்நரை நமஸ்துளஸ்ய இதராம் யஸ்யை தத்தா பலி கலௌ கலயந்தி சுகம் சர்வம் ஸ்த்ரியோ வஸ்யாஸ்ததா பரே துளஸ்யானாபரம் கிஞ்சித் தெய்வதம் ஜகதீதலே தயா பவித்ரிதோ லோகோ விஷ்ணு சங்கேன வைஷ்ணவ துளசி.

நேரம் 5:25. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக ஆர் வேதவள்ளி பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்.